நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வானிசை வானொலியின் அன்பான இதமான வெள்ளி மாலை வணக்கங்கள். வானிசையின் வார நிகழ்ச்சிகளை நேர்களை 88.9 FM ஊடாக மற்றும் vinfm.org.in என்ற இணையத்தினூடாக அடுத்த 2 மணி நேரம் கேட்டு மகிழலாம் என்பதனை அறிய தந்து இவ்வாறு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் நான் உங்கள் அன்பின் டெப்ரா. என்னுடன் இருந்து நிலைய தொழில்நுட்ப உதவி வழங்கி கொண்டிருக்கிறவர் வர்ஷா. இன்று வானிசையின் முகநூல் நேரலினூடாக கூட நிகழ்ச்சியை நாங்கள் அடுத்த சில நிமிடங்கள் நாங்கள் ஒளிபரப்போ போகின்றோம். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒரு சிந்தனை பகிர்வொன்று. நேற்று எப்படி இருந்தாய் என்பது முக்கியமல்ல, இன்று எவ்வளவு தைரியமாக முன்னேறுகிறாய் என்பதே முக்கியம். உன்னை நம்பு, உன் பாதையை நம்பு, சிறிய முன்னேற்றமும் ஒரு பெரிய வெற்றியின் தொடக்கமே என்று கூறி ஒரு இனிய பாடலுடன் நிகழ்ச்சிக்கு போவோம். அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் அமைந்த ஒரு இனிய பாடல் இதோ உங்களுக்காக. இது உங்கள் வானிசை நிகழ்ச்சிகள்.

0: ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரிலே வெள்ளிதோறும் வானலைகளில் வலம் வரும் வான் இசையை நேசிக்கும் நெஞ்சங்களே, நேர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு சகோதரன் அப்துல் ஹமீதின் வாத்சல்யம் நிறைந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். பிறந்த மண்ணையும் உறவுகளையும் பிரிந்து வாழும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நமது இன அடையாளத்தை பேணுவதற்கு என எஞ்சி இருப்பதே மொழி ஒன்றுதான். தாய்மொழி அறியாத சமூகம் தன் முகத்தை தொலைத்த சமூகமாகவே கருதப்படும். அந்நிய மொழியும் கலாச்சார கலப்பும் நிறைந்த சூழலில் நமது மொழி அடையாளத்தை காப்பதற்கென அரும்பணியாற்றும் ஊடகங்களில் முக்கியமானது வானொலி. குழந்தை முதன் முதலில் பேச கற்றுக்கொள்ள துணையாவது அதன் செவிப்புலன்தானே. அது இல்லாத குழந்தை ஊமையாகிவிடும். எனவே செவி வழியாக சென்றடையும் சக்திமிக்க வானொலி எனும் ஊடகத்தை இயந்திரமயமான வாழ்க்கையின் இடையேயும் எடுத்து நடத்தும் நம் ஒலிபரப்பாளர்கள் நன்றியுடன் பாராட்டப்பட வேண்டியவர்கள். வாரத்தில் ஒரு நாள்தான் என்றாலும் தன் வாழ்க்கையின் பயனுள்ள பொழுதுகளை இவ்வானொலி நிகழ்ச்சிகளுக்காக அர்ப்பணித்து உழைத்து வரும் சகோதரர் குமார் சின்னத்துறை அவர்களது பணி புலம்பெயர் தமிழர்களால் பாராட்டி மகிழ வேண்டிய பணியாகும். காலச்சூழலை கருதி ஜனரஞ்சகமும் சேர்த்து பயனுள்ள தகவல்களையும் வழங்கி வரும் பாணியும் மிச்சத்தக்கது. இவரது முயற்சி மேலும் பல்கிப் பெருக நேர்களாகிய உங்களது ஒத்துழைப்பும் வர்த்தக பெருமக்களது ஆதரவும் மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும். தமிழ் பேசும் தலைமுறை புலம்பெயர்ந்த மண்ணிலும் உண்டு என எதிர்காலத்திலும் நாம் வார்த்தட்டிச் சொல்லும் காலம் மலர வான் இசையின் பங்கும் கணிசமாக உதவும் என்று நம்புகிறேன். வானிசை மேலும் பல ஆண்டுகள் வெற்றி பாதையில் வீறு நடை போட மனமாற வாழ்த்துகிறேன். வாழ்க வளர்க வானிசை வானொலி.
1: நேர்கள் இணைந்திருப்பது உங்கள் வானிசை நிகழ்ச்சிகளுடன். பாடலை காணவில்லை என்று யோசித்திருப்பீர்கள். சில தடங்களுக்கு வருந்துகிறோம், தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் போவோம். இது உங்கள் வானிசையின் நிகழ்ச்சிகள். வானிசை நிகழ்ச்சிகளை நேர்கள் 88.9 FM அல்லது vinfm.org.in நேர்கள் கேட்டு மகிழலாம். வானிசை நேயர்களுக்கு இவ்வழியில் ஒரு சிறிய நினைவூட்டல். வினெஃப்எம் 88.9 ரேடியோதோன் 2026 அக்டோபர் மாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வானிசை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் வினெஃப்எம் தொடர்ந்து ஒழிக்க உங்கள் ஆதரவை வழங்குங்கள். நன்கொடை வழங்குவதற்கான இணைப்பை எங்கள் சமூக ஊடக பங்களி

0: தியேட்டரில் இசை நாடகம் மற்றும் நூல் அறிமுகம் என பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் நடைபெறவுள்ள இந்த சிறப்பு நிகழ்வு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வாக மட்டுமல்லாமல் சமூக பணிகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒரு நிதி திரட்டும் முயற்சியாகவும் அமைந்துள்ளது. அந்த வகையில் நேரடியாக நிலையத்துக்கு வந்திருக்கும் தாமரை மதியழகன் மற்றும் கேதா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். வணக்கம் தாமரை அக்கா. வணக்கம் கேதாண்ணா.
1: வணக்கம் டெப்ரா.
2: வணக்கம் டெப்ரா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம்.
0: முதல்ல நிகழ்ச்சிக்கு நேரடியாக வந்ததுக்கு என்னுடைய நன்றிகளை கூறி முதல்ல உங்கள் இருவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். கேசி தமிழ் மன்றத்தில் உங்கள் பங்களிப்பு என்ன மற்றும் இந்த அமைப்புடன் உங்களுடைய பயணம் எவ்வாறு ஆரம்பமானது என்று பகிர்ந்து கொள்ள முடியுமா?
1: நான் கேசி தமிழ் மன்றம் ஆரம்பமான காலத்தில் இருந்தே அதில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். அதன் வளர்ச்சியில் அப்படியே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். பல விஷயங்களை ஆரம்பித்து வைத்த இதில் ஒரு பங்கு எனக்கும் இருக்குது
0: அங்கே.
2: தாமரேகா கேசி தமிழ் மன்றத்தில் ஒரு மிக ஆரம்ப காலத்தில் அவர் உருவாக்கினார்கள் ஒரு ஆள். அப்போ அவர்கள் போன்ற தன்னார்வலர்கள் வழியாக தான் நான் கேசி தமிழ் மன்றத்துக்கு அறிமுகமானான். கேசி தமிழ் மன்றத்தோடு எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக மன்றத்தோடு நான் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் என்றாலும் பலவேறு விதமாக அந்த மன்றத்தோடு என்னுடைய உறவு இருக்குது. இப்போ நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறேன். ஆரம்பத்தில் மேடை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றிருக்கிறேன். நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்தி இருக்கிறேன். சிறுவர் நாடகங்களை பழக்கியிருக்கிறேன். அதோட இப்போ ஒரு கடந்த 3 வருஷமாக கேசி தமிழ் மன்றத்தினுடைய இளைஞர் சஞ்சிகையினுடைய ஆசிரியர் குழுவில் நான் இருக்கிறேன். நானும் ஒரு உறுப்பினர். நானும் தாமரை அக்காவும் அதில் ஆசிரியர் குழுவில் இருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு காலத்திலையும் இப்போ இந்த முறை திக்கு தெரியாத காடு நாடகத்தை எழுதி இயக்கிறேன். அப்படி ஏதோ ஒரு வகையில் கேசி தமிழ் மன்றத்தோட என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கு.
0: கேசி தமிழ் மன்றம் என்றால் நிறைய பேருக்கு வந்து அந்த குறிப்பாக பொங்கல் ஆடிப்பிறப்பு நிகழ்வுகள் தான் பெரிதாக தெரிந்திருக்கு. ஆனால் அதையும் தாண்டி பல சமூக பணிகளை தொடர்ந்து இந்த அமைப்பு செய்திருக்கிறது மிகவும் சிறப்பான விடயம். அடுத்தது வந்து சாரல் மியூசிக்கல் ஜேர்னி. இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கம் கேசி தமிழ் மன்றத்தின் சமூக பணிகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக நிதி திரட்டுவதற்கு தாகம் என்று நிறைய பேருக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. அப்படியானால் இந்த நேரத்தில் ஒரு நிதி திரட்டும் நிகழ்வு ஏன் முக்கியம், இந்த நிகழ்வுக்கு என்று பகிர்ந்து கொள்ள முடியுமா?
1: நிச்சயமாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேசி தமிழ் மன்றம் என்றால் பொங்கல் ஆடிப்பிறப்பு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி கணக்க விஷயங்கள், அதாவது ஒன்று சீனியர்ஸ் குரூப், வயது வந்தவர்கள் தனிமையில் இருக்கிறவர்களுக்காக ஒரு கூட்டம் ஒன்றை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இப்போ அது அவர்களே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை முதல் ஆரம்பித்து அதுக்கான தேவையை அறிஞ்சு ஆரம்பித்து வச்ச நாங்கள். அதே மாதிரி சின்ன பிள்ளைகளையும் எங்களோட தமிழ் சமுதாயத்தோட தொடர்ந்து இணைச்சி வச்சிருக்கணுமென்றதுக்காக ஒரு சிறுவர் மகிழ்வகம் உண்டு. ஒரு நிகழ்வம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை இப்போ நடத்துகிறோம். அதுவும் நடத்தி கொண்டிருக்கிறோம். கிட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கிட்டத்தட்ட 50க்கு மேலே சிறுவர்கள் புதுசு புதுசாக வந்து பங்கேற்று போவார்கள். அந்த மாதிரியான அதை விட ஒரு யூத் குரூப், அதாவது 20களில் இருக்கிற பிள்ளைகள் தாங்கள் ஒன்று சேர்ந்து, தமிழ் பிள்ளைகள் அவர்கள் தாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யலாமென்று அவர்கள் தங்களோட ஆக்டிவிட்டிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். அவைகளுக்கும் நாங்கள் உதவியாக இருக்கிறோம். அடுத்தது இளவேனில் சஞ்சிகை, அதுவும் ஒரு இந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயம் என்று அதில் தேவையான விஷயங்களை பற்றி எழுத ஊக்குவிச்சு அதையும் நடத்தி கொண்டு. இந்த விஷயங்கள் வந்து பெருசாக வெளியில் ஆக்களுக்கு தெரியறே இல்லை. அதுக்கான நிதியுதவியும் ஒரு இடம் இருந்து எங்களுக்கு கிடைக்கிறே இல்லை. ஒரே ஒரு விதமாக பனிங்ஸில் பாபிக்யூ போட்டு அந்த நிதியில் தான் கொஞ்சம் இவ்வளோ காலமும் செய்து கொண்டு வந்தோம். இப்போ அது கொஞ்சம் சஸ்டெயினபிள் இல்லாமல் இருக்குது. நெடுகளும் அப்படி போக காணாமல் இருக்குது. விருப்பமானதுக்கு விருப்பமான விஷயங்களை செய்ய இல்லாமல் இருக்குது. அதால் தான் முதலாக கேசி தமிழ் மன்றம் இப்படி ஒரு நிதி திரட்டுற நிகழ்வொண்டை நடத்தி பார்ப்போம். அதுகம் இலங்கையிலேருந்து வர்ற ஒரு வீணை ஆர்டிஸ்ட், அதோட எங்களோட உள்ளூர் கலைஞர்கள் பிள்ளைகள் அவையிலையும் வச்சு செய்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்தபடியால் அதை பிரயோசனமாக செய்வோம் என்று இப்படி ஒரு விஷயத்தில் தொடங்கி இருக்கிறோம்.
0: நல்லது. ஒரு சமூக அமைப்பு என்பது வெறும் கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான அமைப்பு மட்டுமல்ல, அது சமூகத்தை இணைப்பது, அடுத்த தலைமுறையை உருவாக்குவது அதில் ஒரு முக்கிய

0: பங்கு வகிக்கிறது என்று கே சி தமிழ் மன்றத்தின் சமூக சேவைகளிலிருந்து தெரிகிறது. இப்போது வந்து தடம் பற்றி பேசுவோம். தடம் அமைப்புடன் வாணிசே வந்து இணைந்து சில செயல்பாடுகள் செய்திருக்கிறது. தனிப்பட்ட முறையிலும் சில ஆதரவுகள் நான் செய்திருக்கிறேன். அந்த வகையில் தடம் அமைப்பின் முக்கியத்துவம் என்ன, மற்றது தடம் அமைப்பின் சமூக செயற்பாடுகள் என்ன என்று பகிர்ந்து கொள்ள முடியுமா?
1: தடம் வந்து சிட்னியில் இருந்து இயங்குகிற ஒரு அமைப்பு, உங்களுக்கு தெரியும். மெல்பர்னில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் மெல்பர்ன்லேயும் லான்ச் பண்ணினவையல். அவையிலிருந்த முக்கிய நோக்கம் வந்து மனநலம் பற்றின விஷயங்களை எங்களோட சமூகத்துக்குள்ள ஒரு சாதாரண விஷயமாக ஆக்குற, நார்மலைஸ் பண்ணுறது. அதாவது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, தடிமன் காய்ச்சல் மாதிரி தான் அதிகம் என்று சொல்லி அதை ஒரு நார்மலைஸ் பண்ணி அதன் மூலம் மனநலத்தை பேணுறது தான் தடத்தின் முக்கிய நோக்கம். அப்போ அதுக்காகத்தான் அவையிலிருந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அதுக்கான அவேர்னஸை எங்களோட சமூகத்தில் உருவாக்குற தன்மையாக தான் அவையில் தங்களோட ஆக்டிவிட்டீஸை செய்திருக்கிறேன்.
0: கட்டாயமாக கே சி தமிழ் மன்றம் மற்றும் தடம் இரு அமைப்புகளும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் இருக்கின்றன. நீங்கள் பின்தொடர்ந்து அவர்கள் செய்யும் சேவைகளை ஆதரிக்கலாம் அல்லது பங்கேற்கலாம். அடுத்தது வந்து நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வான சாரல் மியூசிக்கல் ஜேர்னி பற்றி பேசுவோம். இந்த நிகழ்வு எப்போது எங்கு நடைபெறுகிறது? இந்த நிகழ்வில் நேயர்கள் என்னென்ன நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கலாம்?
2: இந்த நிகழ்வு வந்து வருகிற 18ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை கழிநியா கல்ச்சரல் சென்டரில் நடைபெறுகிறது. மாலை 4 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்குது. இதை பற்றின விவரங்கள் எல்லாம் கே சி தமிழ் மன்றத்தினுடைய முகநூலில் இருக்குது. உங்களுடைய இணையதள முகநூல் பக்கத்தில் கூட பகிர்ந்து கொள்வீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதிலேயே அந்த டிக்கெட்டுகளை வாங்குவதற்கான லிங்க்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும், இணைப்புகள் அங்கே இருக்கும். இப்போ 3 முக்கிய நிகழ்வுகள் இந்த சாரலில் இருக்குது. 1, தாமரையக்கா முதலே சொன்னது போல் இலங்கையிலிருந்து வரக்கூடிய புகழ்பெற்ற ஊனை கலைஞர் வாகீசன் அவரோடு சேர்ந்து மெல்பர்னுடைய 2ஆம் தலைமுறை உள்ளூர் இசைக்கலைஞர்கள் இணைந்து வழங்குகின்ற இசை கச்சேரி. அடுத்ததாக நான் எழுதி இயக்கக்கூடிய திக்கு தெரியாத காடு. இப்போ நீங்கள் சற்று முதல் கதைத்த தடம் பற்றி, மனநலம் பற்றிய ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாடகமாகத்தான் இது, நாடக அரங்காற்றிக்காக தான் இது இருக்குது. உண்மையில் இந்த நாடகத்தின் வழியாக நாங்கள் ஒரு தாமரைக்கா சற்று முதல் சொன்னது போல் இப்போ உடல்நலம் சார்ந்த விடயங்களே ஒரு திறந்த மனதோடு கலந்துரையாடக்கூடிய ஒரு சூழலை தமிழ் சமூகத்திலே உருவாக்க வேணுமென்ற ஒரு உந்துதலோடு தான் இந்த நாடகமும் செய்யலாம். இப்போ இந்த நாடகம் ஒரு செய்தியை சொல்வதாகவோ பிரச்சாரமாகவோ அல்ல, ஒரு தங்களுடைய உளமாற ஒருவர் அந்த நாடகத்திலே வருகின்ற பாத்திரங்களோடு ஒன்றி போகக்கூடிய மாதிரி அவர் நோக்கத்தோடு அந்த நாடகத்தை செய்கிறோம். இப்போ பெரும்பாலான மக்களுக்கு எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் என்று நினைத்து கொண்டு குமைந்து கொண்டு இருக்கிற ஒரு தன்மை தான் உடல்நலத்திலே ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும். இப்போ இன்னொருவரும் அதே போன்ற ஒரு துன்பத்தில் இருக்கிறார், இது இது இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அதே போல் தன்னுடைய மனசிக்கல்களை பற்றி ஒரு திறந்த புரிதலோடு, ஒரு புதிய புரிதலோடு ஒரு மனிதன் அந்த சிக்கலிலிருந்து வெளியே வரக்கூடிய மாதிரி ஒரு சூழலை உருவாக்குவதற்கு இந்த நாடகம் ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த நாடகத்தை அதாவது ஒரு எளிமையாக சொல்லப்போனால் தன்னுடைய மகனுடைய உடல்நலத்தை அவருக்கு சரியான ஒரு வழிநடத்தலை செய்ய வேண்டும் என்பதற்கு என்பதை புரியாமல் போராடுகின்ற ஒரு தாய், அந்த போராட்டத்தின் வழியாக தன்னுடைய உடல்நலத்தை பற்றிய ஒரு புதிய பார்வைக்கு போய் அந்த உடல்நலச் சிக்கல்களுக்குள்ளாலே போய் கடைசியாக அவர் என்ன எந்த வழியிலே வந்தடைகிறார் என்ற ஒரு பயணத்தை காட்டுகிறதாகத்தான் இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாடகம் ஒரு புனைவாக இருந்தாலும் இயல்பு வாழ்க்கையோடு பல பேருக்கு ஒன்றி போகக்கூடிய பல தருணங்களை இந்த நாடகத்திலே உள்ளடக்கி இருக்கிறோம்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போ நிச்சயமாக ஒரு நல்ல காட்சி அனுபவமாக சிந்தனைக்கும் விருந்தாக இது இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த நாடகத்திலே நடிப்பவர்கள் அத்தனை பேரும் இந்த மெல்பர்னிலே வாழ்வர்கள் தான். அவர்கள் ஒருவருமே துறை சார்ந்த நடிகர்களும் அல்ல, எல்லோரும் இயல்பாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தி கொண்டிருப்பவர்கள். இந்த நாடகத்துக்கு தன்னார்வத்திலே வந்து நடிக்கிறார்கள். அதே போல் தடம் அமைப்பு வெளியிடுகின்ற ஒரு நூல் வெளியிடும் இடம்பெற இருக்கிறது. அது சிறுவர்களுடைய பார்வையிலே உடல்நலம் பற்றி பேசுகின்ற ஒரு நூல். அப்போ அதாவது இந்த நிகழ்வை பார்த்தீர்கள் என்றால் உடல்நலம் சார்ந்த நிகழ்ச்சிகள் 2 இருக்கிறது, அதோடு மனதுக்கு விருந்தான சபைக்கு விருந்தாக ஒரு இன்னிசை நிகழ்ச்சியும் சேர்ந்திருக்கிறது. நிதி சேகரிப்பு எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் செய்கின்ற இந்த அத்தனை சமூக பணிகளும், அதாவது குறிப்பாக இப்போ நிறைய அமைப்புகள் மெல்பர்னில் இருக்கிறது. தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி சேகரித்து நிறைய அற்புதமான செயற்திட்டங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கிறார்கள். அது மிகவும் தேவையான விடயம் கூட. அதே நேரம் இங்கே இருக்கக்கூடிய சமூகம் எதிர்நோக்கின்ற சிக்கல்கள் வேறு விதமானவை. அவற்றை நாங்கள் பேச வேண்டிய, அவற்றுக்கான செயல் ஆற்ற வேண்டிய தேவை நிறையவே இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இன்று மாறி வருகின்ற ஒரு அரசியல் பொருளாதார சூழலிலே எங்களுடைய மக்கள் எதிர்நோக்குகின்ற தனித்துவமான சமூக பொருளாதார சிக்கல்களை பேசுவதற்கு ஒரு களம், அதை பற்றிய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு ஒரு களம், ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. அந்த இடத்தை கேசி தமிழ்மன்றம் சிறப்பாக பணிகளை செய்து வருகிறது அந்த இடத்திற்கு. ஆனால் தொடர்ந்து செய்வதற்கு எங்களுக்கு நிதி தேவை. இப்போ உண்மையோர் கடந்த ஒரு 3-4 வருடங்களாக தொடர்ச்சியாக இந்த இளைஞர் சஞ்சிகை மற்றது இந்த சிறுவர் மகிழ்வகம், சீனியர்ஸ் கிளப், இன்னும் பல செயற்பாடுகளை கேசி தமிழ்மன்றம் செய்து வந்ததாலே எங்களாலே தொடர்ந்து இந்த விஷயங்களை, அதுக்கு மக்கள் தருகின்ற ஆதரவையும் பார்க்கிற பொழுது, அவர்கள்ட்டேருந்து வருகின்ற பின்னூட்டங்களையும் பார்க்கிற பொழுது, இவற்றை நிச்சயமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையும் உந்துதலும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நிதி தேவை இருப்பதாலே நாங்கள் எந்த சமூகத்துக்காக பணியாற்றுகிறோமோ அந்த சமூகத்தின் முன்னால் வந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
0: கட்டாயமாக நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வருகிறது. நாங்கள் விமானத்தில் போகும்போது நாங்கள் எங்களை காப்பாற்றினால் தான் மற்றவர்களை காப்பாற்ற முடியும். அந்த வகையில் நிறைய பேருக்கு நிறைய விடயங்கள் புலம்பெயர்ந்த தரம் சமூகம் செய்து வருகின்றது. இந்த வேளையில் நாங்கள் எங்களுடைய மனநலத்தை காக்கும் விதத்தில் நாங்கள் எப்படி உதவி எடுக்கலாம், எப்படி பேசும் பொருளாக இந்த தலைப்பை நாங்கள் கொண்டு வரலாம், எங்கள் மேடைகளை தாண்டி வீடுகளுக்கென்ற ஒரு முன்னேற்றத்தின் ஒரு சிறிய ஒரு படியை நீங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து இந்த நிகழ்வின் 3வது முக்கிய பங்காக அந்த நூல் அறிமுகம் பற்றி சொல்ல முடியுமா? இந்த இந்த நூல் அறிமுகம் வந்து உருவாக்கிய நோக்கம் என்னென்று கூறுவோம்.
1: நிச்சயமாக இந்த நூலும் வந்து தடம் வெளியிட்ட ஒரு 3 புத்தகங்கள். பூங்குழலி கோவிந்தராஜா, அவதான் தடம் ஃபவுண்டர், அவ எழுதின 3 புத்தகங்கள். அவ ஒரு சைக்காலஜிஸ்ட், அவ எழுதின 3 புத்தகங்கள் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் 2 மொழியிலையும் அந்த புத்தகங்கள் வந்திருக்குது. அது வந்து ஒரு பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இந்த உளநலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற மாதிரியாகத்தான் இந்த புத்தகங்களை டிசைன் பண்ணியிருக்கிறார். பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் வாசிக்கக்கூடிய புத்தகங்கள். அதன் மூலமாக ஒரு பிள்ளைன்ற மொழியில் பெற்றோருக்கும் குடும்பத்தினருக்கும் சமூகத்துக்கும் இந்த விஷயங்களை கொண்டு செல்வது, முக்கியமாக ADHD, anxiety, autism 3 விஷயத்தில் இந்த புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அப்போ இது சிட்னியில் ஏற்கனவே வெளியிட்டாச்சு. அப்போ மெல்பர்னுக்கு இதை கொண்டு வரணுமென்று தான் இங்கே நாங்கள் லான்ச் பண்ணுறோம். அது பிரிண்டட் காப்பீஸ் வந்து இங்கிலீஷில் இருக்குது, ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு QR கோடில் தமிழ் ஆடியோ இருக்குது. அதே புத்தகத்தை நீங்கள் தமிழில் கேட்டுக்கொண்டு பார்க்கலாம். இந்த சித்திரங்கள் எல்லாம் மேட்ச் பண்ணும் தமிழில். இங்கே மெல்பர்னில் இருக்கிற பாரு ரமேஷ் அதை சொல்லியிருக்கிறார். ஸோ இது வந்து அந்த இந்த 3 விஷயங்களில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் மற்ற சமூகத்தினருக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உண்டாக்குறதுக்கான புத்தகங்கள்.
0: இது மிகவும் நல்ல விடயம் என்றால், சில நேரம் குறிப்பாக என்னுடைய விடயம், அம்மா அப்பா வந்து போர் சூழ்நிலையில் இங்கே வந்தார்கள், நான் வளர்ந்த விதம் வேறு. ஆனால் இப்படி ஒரு புத்தகம் அந்த காலத்தில் இருந்திருந்தால் அந்த கம்யூனிகேஷன், பெற்றோர்களுடன் நாங்கள் உரையாடும் விதம், மற்றும் எங்களுடைய மனநலத்தை இன்னும் வந்து முன்னேற்றுவதற்கு விழிப்புணர்வு பெறுவதற்கு மிகவும் முக்கியமான புத்தகமாக இருந்திருக்கும். அந்த வகையில் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. கேசி தமிழ் மன்றம் மற்றும் தடமுடன் இணைந்து இந்த புத்தகம் வெளியிட்டு மட்டுமில்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு நிதி சேகரிப்பு செய்வதற்காக ஒரு நல்ல வாய்ப்பு. நேர்கள் கட்டாயமாக வாணிசை நேர்கள் பங்கேற்று அவர்களுடைய ஆதரவை கொடுப்பார்கள் என்று நம்புகின்றேன். தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறதா யாராவது இந்த நிகழ்ச்சிக்கு போகுவதற்கு நுழைவு செய்து அவர்கள் வேண்டும் என்று விரும்பினால் தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா?
1: நிச்சயமாக. என்னுடைய தொலைபேசி இலக்கம் 6142579953. அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டால் நாங்கள் நுழைவுச் சீட்டுகள் பெறுவதில் உதவி செய்யலாம். புத்தகங்கள் தேவை என்றால் அதற்கும் அதற்கான உதவியும் செய்யலாம்.
0: நீங்க ஒருவேளை நிகழ்ச்சிக்கு போக முடியாமல் விட்டால் கூட அந்த நுழைவுச் சீட்டை வேண்டலாம், அல்லது புத்தகங்களை கூட வேண்டுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கின்றது. அடுத்தது வந்து இந்த நிகழ்வை தாண்டி சமூக பணியில் கேசி தமிழ் மன்றத்தின் இணைந்து நேர்கள் எவ்வாறு உங்கள் தொடர்பு கொண்டு ஆதரவு அளிக்கலாம், அந்த விவரங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா?
2: நிச்சயமாக. இப்போ கேசி தமிழ் மன்றம் நிறைய பணிகள் செய்தாலும் ஒரு இளைவெனில் சஞ்சிகை, இப்போ இந்த சஞ்சிகையை நீங்கள் இப்போ இது வந்து எங்களுடைய கடந்த சஞ்சிகைக்கு முதல் வந்த சஞ்சிகை. இந்த சஞ்சிகையில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னால் இந்த இந்த இருக்கக்கூடிய இந்த பிள்ளை வந்து விக்டோரியாவிலே பெண்கள் கிரிக்கெட்டில் விளையாடுகின்ற ஒரு வளர்ந்து வருகின்ற கிரிக்கெட் வீராங்கனை. இப்போ இதுதான் இளைவெனில் சஞ்சிகையினுடைய களம். இப்போ நாங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய சமூகத்திலே வளர்ந்து வருபவர்கள், அவர்கள் ஒரு வித்தியாசமான துறையை தேர்ந்தெடுப்பவர்கள் இல்லை என்று சொன்னால் சமூகம் பேச தயங்குகின்ற விடயங்களை பேசக்கூடிய ஒரு களத்தை உருவாக்குகின்ற விடயங்களை தான் நிலவெனில் கவனித்து செய்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு எழுத ஆர்வப்படுபவர்கள், இளைவெனில் சஞ்சிகையை வாசிப்பவர்கள், வாசகர்கள் தங்களுக்கு ஒரு ஆக்கத்தை எழுத வேண்டும் என்று ஆசை இருந்தால் இளைவெனில் ஆசிரியர் குழுவை தொடர்பு கொள்ளலாம். அதற்கு பிறகு ஆசிரியர் குழு அவர்களை தொடர்பு அவர்களுக்கு என்ன விடயமான ஆர்வங்கள் இருக்கிறது, இளைவெனில் என்ன மாதிரியான களங்கள் இருக்கிறது எழுதுவதற்கு என்ற விடயங்களை பேசி அவர்களை எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அது வெறுமனே ஒரு ஆக்கத்தை எழுதுவதென்பதை தாண்டி அது ஒரு மென்டரிங் ப்ரோக்ராம் மாதிரி. இப்போ ஒரு ஒரு ஏற்கனவே எழுத்திலே நன்கு பரிச்சயமானவர்கள் எங்களுடைய ஆசிரியர் குழுவில் இருக்கிறார்கள், அவர்கள் எழுத ஆர்வமுள்ளவர்களோடு தொடர்ந்து பணியாற்றி பின்னூட்டங்களை கொடுத்து அவர்களுடைய ஆக்கங்களை மிக செப்பமிடிட்டு அவர்கள் சொல்ல வருகின்ற கருத்தை மிக நேர்த்தியாக கொடுக்கக்கூடிய மாதிரி கொடுக்கிற ஒரு வழிமுறையை நாங்கள் வைத்திருக்கிறோம். இப்போ உதாரணமாக சொல்ல போனால் கடந்த முறை எங்களுடைய சஞ்சிகையிலே அவர் சிறுகதை எழுதியிருந்த ஒருவர், அதற்கு முன் சிறுகதை எழுதியவர் அல்ல, ஆனால் அவர் தொடர்ச்சியாக இளைவெனில் சஞ்சிகையை வாசித்து அதிலே வந்த ஆர்வத்தில் அலுந்தப்பட்டு எங்களை தொடர்பு கொண்ட பொழுது அவருடைய நாங்கள் தொடர்பு கொண்டு அவர் அந்த சிறுகதை எழுதி அனுப்பியிருந்தார். அதே போல் நிறைய பேர், சில பேர் ஒரு சில சஞ்சி சில வெளியீடுகளுக்கு முதல் எழுதத் தொடங்கி தொடர்ந்து ஆர்வமாக எழுதி வருகிறார்கள். இப்போ சமூகம் எங்களோடு ஈடுபடுவதற்கு அந்த சஞ்சிகை ஒரு அருமையான களம். சஞ்சிகை என்பது இப்போ நிறைய புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றன, நிறைய சஞ்சிகைகள் வெளியிடப்படுகின்றன, ஆனால் மக்கள் அதை வாசிப்பதற்கான நேரத்தை ஒதுக்குவது குறைந்து கொண்டு போகிறது. அதனாலே இளைவெனில் ஆசிரியர் குழு என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு வெளியீட்டையும் தொடர்ந்து இளைவெனில் வாசகர் முற்றம் என்று ஒரு நிகழ்வை உருவாக்குகிறோம். இது இந்த சஞ்சிகையை அதில் வந்த ஆக்கங்களை படித்தவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு களமாக இருக்கு. ஒன்று ரெண்டு பேர் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அதை தொடர்ந்து சமூகத்துக்கு தேவையான ஒரு தலைப்பிலே நாங்களோட சிறப்பு கலந்துரையாடலையும் ஒழுங்குபடுத்துகிறோம். அப்போ நிறைய மக்கள் அதிலே வந்து கலந்து கொண்டு அந்த கருத்துக்களை கேட்டு பகிர்ந்து கொண்டு போகிற ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுக்கிறது இளைவெனில். அதிலேயே குறிப்பாக நாங்கள் இப்போ கடந்த முறை செய்த சில கருத்தரங்குகள்னு பார்த்தால் வேலை தெரிவுகள் என்பது எப்படி வித்தியாசமான வேலை தெரிவுகளிலே ஈடுபடுபவர்களை கூட்டு வந்து நாங்கள் ஒரு ஒரு அரங்கு செய்திருந்தோம். அதிலே இப்போ அண்மையிலே கூட விக்டோரிய காவல்துறையிலே ஒரு தமிழ் பெண் ஒருவர் இணைந்திருந்தார், அவர் கூட அதில் ஒரு பேனலிஸ்டாக வந்திருந்தார். தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய தெரிவை பற்றி அவர் பேசியிருந்தார். நடனத்தை தெரிவு செய்திருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒருவர் அதிலே வந்திருந்தார், அவர் தன்னுடைய சமூகத்திலே இருந்து அதில் எப்படியான அந்த ஒரு அந்த முடிவை எடுத்தார் என்று அவர் அதிலே பேசியிருந்தார். அதற்கு முதல் திருமண தெரிவுகளை தமிழ் இளையவர்கள் எப்படி எடுக்கிறார்கள், பெற்றோர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கலந்துரையாடலை நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருந்தோம். அதற்கு முதல் மிடில் ஏஜ் கிரைசிஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த 40 வயதுக்கு மேற்பட்ட பொழுது வருகின்ற மனமாற்றங்களை எப்படி நாங்கள் எதிர்கொள்கிறோம், சமூகம் எப்படி எதிர்கொள்கிறது என்பதை பற்றி ஒரு திறந்த மனதான கலந்துரையாடலை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், கிளினிக்கல் சைக்கியாட்ரிஸ்ட் அல்லது ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ற எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடலை நாங்கள் உருவாக்கியிருந்தோம். பாடசாலை தெரிவுகளை பற்றி, பிரைவேட் ஸ்கூலா பப்ளிக் ஸ்கூலா என்றதை பற்றி ஒரு ஒரு கலந்துரையாடலை நாங்கள் உருவாக்கியிருந்தோம். தொழில் முனைவர்கள் என்ன மாதிரியான தொழிலை செய்யலாம், ஒவ்வொருத்தரும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டு ஒரு தொழில் முனைவராக வருவது எவ்வளோ போராட்டமாக இருக்கிறது, அவர்கள் நடந்து வந்த பாதையை பற்றி அவர்கள் பேசுகின்ற ஒரு அரங்கை செய்திருந்தோம். இப்படி நீண்ட ஒவ்வொரு முறையும் ஒரு வேறு வேறுபட்ட களத்தினுடைய விடயங்களை இனங்கண்டு அதை நாங்கள் ஒரு நிகழ்வாக செய்து அதைத் தொடர்ந்து அதை ஒரு ஆக்கமாகவும் நாங்கள் சஞ்சிகையிலே எழுதி கொண்டு வருகின்ற ஒரு தொடர்ச்சியான செயற்பாட்டை இந்த இளைவெனில் சஞ்சிகை செய்து வருகிறது. அதே போல் சிறுவர் மகிழ்வகங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு முறையமும் இப்போ சில முறை ஒரு சின்ன விஞ்ஞான ஒரு செயற்பாட்டை செய்வது ஒரு நிகழ்வாக இருக்கும், இல்லை கால்பந்தாட்ட பயிற்சி செய்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும், கதை சூழலாக இருக்கும். இப்போ மெல்போர்னிலே தமிழ் பிக்சர் புக் என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்போ அவர்கள் சிறுவர்களுக்காக தமிழிலே இந்த ஒரு பிக்சர் புக் சொல்லி உருவாக்கி கொண்டு வருகிறார், தொடர்ந்து பணியாற்றி கொண்டே வருகிறார்கள். அவர்கள் வந்து கதைகளை சொல்லுகிற ஒரு நிகழ்வு. இப்போ வேறு வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் ஒன்றிணைந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல விடயத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்வதற்கு களம் அமைத்துக் கொடுக்குற பணிகளை செய்கிறது. இப்போ கடந்த சனிக்கிழமை நான் கேசியினுடைய சீனியர்ஸ் கிளப்புக்கு போயிருந்தேன் பார்ப்பதற்கு. அது ஒரு மிக அழகாக இருக்கும். இப்போ எப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு பழைய காலத்திலே ஊரிலே வாழ்ந்தவர்கள் தன்னுடைய பேரன் பேத்தியோடு வாழ்கிற சூழல் இயல்பாக அமைந்திருந்தது. அந்த வாழ்க்கை முறை இப்பொழுது அங்கேயும் மாறிக்கொண்டு வருகிறது. இங்கே பேரன் பேத்தியோடு வாழ கிடைக்கின்ற பிள்ளைகள் மிக அருமையானவர்கள், சரி சொற்பமானவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. கேசி தோமன்றம் அதுக்கு ஒரு காலம் அமைத்துக் கொடுக்கிறது. என்றால் சின்ன பிள்ளைகள் வந்து கடை நிகழ்ச்சிகளை செய்கிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள் அதை பார்த்து ரசிக்கிறார்கள். அவர் எல்லாருக்குமே ஒரு ஒரு சோஷியல் கேதரிங், ஒரு சமூகமாக அவர் சேர்ந்து சாப்பிட்டு கதைத்து போகிற பொழுது எங்களுடைய இளைஞர் சஞ்சிகையில் கூட ஒரு ஒரு அந்த சீனியர் கிளப்புக்கு நெடுக வருகிற ஒருவர் ஒரு இனிமையான ஆக்கத்தை எழுதியிருந்தார். அவர் மிக சந்தோஷமாக எப்படி அந்த சீனியர்ஸ் கிளப் தங்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான தருணத்தை தருகிறது என்று சொல்கிறார். அதை விட வாகனங்களை அனுப்பி அவர்களை வீட்டிலே இருந்து அவர்களை ஏற்றி இந்த சீனியர்ஸ் கிளப்புக்கு கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை ஒன்றாக வைத்து, அப்போ அவர் மூன்று தலைமுறையையும் ஒன்றாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அருமையான பணி அந்த சீனியர்ஸ் கிளப்பில் நடக்கிறது. அதை நாங்கள் நேரில் போய் பார்க்குற பொழுது எனக்கே மிக மகிழ்ச்சியாக இருந்தது. எவ்வளவு இனிமையாக அந்த விஷயம் இருக்கிறது. ஒரு வகையில் ஒரு ஒரு ஒரு சோஷியல் சிமுலேஷன் தான் அது. அது உண்மையில் ஒரு நாங்களாக உருவாக்குகிறோம் ஒரு சூழலை. அப்படி நிறைய பணிகள் சமூகத்திலே இந்த ஒவ்வொரு நிகழ்வோடையும் எல்லோரும் ஈடுபடலாம். யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கிறதோ, யார் எங்களை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அவர்களுடைய காலத்தை நாங்கள் வாய்ப்பை வழங்குவோம்.
1: எங்களோட இணையதளத்தில், கேசி தமிழ் மன்றம் இணையதளத்தில் அந்த மெம்பராக ஜாயின் பண்ணக்கூடிய ஃபார்ம் இருக்குது, அதை நிரப்பி அனுப்பினாலே யாரும் தொடர்பு கொண்டு மிச்ச விஷயங்களை தண்டுவினம். கேசி தமிழ் மன்றம் அந்த உறுப்பினராக இருந்தால் எல்லா இன்ஃபர்மேஷனும் அவைகளுக்கு உடனுடனே போகும். இமெயிலோ வாட்ஸ்அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அவைகளுக்கு இன்ஃபர்மேஷன் போகும். எந்தெந்த விஷயங்களில் அவைகளுக்கு ஈடுபட விருப்பமோ, தங்களுக்கு உதவி, எத்தனையோ பேர் வந்து இதில் கமிட்டி மெம்பராக இல்லை ஆனால் இந்த ப்ரொஜெக்டில் எங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் என்று சொல்லி போட்டு, இப்போ இளவேனில் ஆசிரியர் குழுவில் இருக்கிற ஒருத்தருமே கேசி தமிழ் மன்ற உறுப்பினர்கள் இல்லை ஆனால் அவையில் இளவேனிலுக்கு வேலை செய்யும். அது மாதிரி கிட்ஸ் கிளப்லையும் அதில் மட்டும் எங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் உண்டு, அதில் ஜாயின் பண்ணி வேலை செய்யணும். அப்போ யாருக்கும் எந்த இது விருப்பமோ அதில் ஜாயின் பண்ணி வேலை செய்யலாம். அந்த மெம்பர்ஷிப் ஃபார்முக்குள்ளால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கண்டாக்ட் இருக்கும்.
0: கட்டாயமாக மெம்பர்ஷிப் ஃபார்ம் வந்து கேசி தமிழ் மன்றத்தின் இணையத்தில் இருக்கிறது என்று தாமரை அக்கா சொல்லியிருக்கிறார்கள். மற்ற நல்ல ஒரு விஷயம் என்ற சில அமைப்புகள் வந்து நீங்கள் வந்து ஒரு தொண்டராக சேர்ந்தால் தான் அந்த மெம்பர்ஷிப் செய்தால் தான் நீங்கள் வந்து வருடங்களாக செய்து வருகிறீர்கள் இல்லையா, மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். கடைசியாக சாரல் எங்களுடைய ஃபேஸ்புக் அல்லது வாணிசையின் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேயர்களுக்கு கேசி தமிழ் மன்றத்திலிருந்து சாரல் மியூசிக்கல் ஜேர்னி என்ற நிகழ்வை பற்றிய விவரங்கள் மற்றும் கேசி தமிழ் மன்றம் செய்து வரும் பணிகளை பற்றி என்னுடன் நிலையத்தில் நேரடியாக தாமரை அக்கா மற்றும் கேதான் இணைந்து பகிர்ந்து வருகிறார்கள். இந்த நிகழ்வு வந்து 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் கார்டேனியா கல்ச்சுரல் சென்டர் பக்கனமில் இடம்பெற இருக்கிறது. வீண இசை, தபலா, கீபோர்டு, ஒக்டோபேட், தமிழ் நாடகம் மற்றும் நூல் அறிமுகம் என ஒரு சிறப்பான மாலை உங்களுக்காக காத்திருக்கிறது. வாணிசேஃபம் என்ற எங்களுடைய ஃபேஸ்புக் ஊடாக இந்த நிகழ்வின் ப்ரொமோஷனல் ஃப்ளையர் கூட நாங்கள் இன்று அல்லது நாளை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். இது நிகழ்வில் சேர்க்கப்படும் நிதி வந்து வருங்காலங்களில் கேசி தமிழ் மன்றம் நடத்தும் சேவைகளுக்கு ஆதரவு கொடுக்கும் விதத்தில் சேகரிக்கப்படுகின்றது. இறுதியாக நீங்க இருவரும் ஏதாவது பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்களா?
2: ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். உண்மையில எங்களுக்கான வாய்ப்புக்கு மிக்க நன்றி. உண்மையில உங்களுடைய நேர்காணல் ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. அதே நேரம் மெல்போர்னிலே நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நவராத்திரி வாரத்திலே தான் எங்களுடைய நிகழ்ச்சியும் வருகிறது, சரஸ்வதி பூசையின் போது. அப்போ நிறைய பேராலே வர முடியாமல் இருக்கலாம், அது எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்றாலும் கேசி தமிழ் மன்றத்துக்கு உடைய நிகழ்வுக்கு அந்த எங்களுடைய நிதி தேவைக்கு தங்களுடைய நன்கொடைகளை வழங்க விரும்புவவர்களுக்காக நாங்கள் ஒரு கோஃபண்ட் இணைப்பையும் உருவாக்கி இருக்கிறோம். அப்போ அந்த இணைப்பும் எங்களுடைய கேசி தமிழ் மன்றத்தினுடைய முகநூலிலே இணையதளத்திலே மற்றது உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற அந்த ஃப்ளையர் போன்றவற்றிலே இருக்கிறது. அப்போ நிகழ்வுக்கு வர முடியாதவர்கள் தங்களுடைய அன்பளிப்புகளை எங்களுடைய எங்களுக்கு அந்த கோஃபண்ட் இணையம் இணைப்பு வழியாக வழங்கலாம். அந்த இணைப்பு ஆனது நிகழ்ச்சிக்கு பிறகும் இருக்கும். நிகழ்ச்சிக்கு முதலே அந்த நன்கொடையை கொடுத்தாலும் எல்லாம் இருந்தாலும் அதற்கு பிறகு கூட அவர்கள் அந்த நன்கொடைகளை வழங்கலாம். விக்டோரியா தவிர்ந்த வெளிநாடுகளிலோ வேறு மாநிலங்களில் இருப்பவர்களிடம் கூட இந்த விடயங்கள் தொடர்பாக சமூக அக்கறை உள்ள யாரோடும் அந்த இணைப்பை பகிர்ந்து கொள்ளுமாறும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வோம்.
1: இதுதான் கேசி தமிழ் மன்றத்தின் முதலாவது முயற்சி. இந்த மாதிரி நிதி சேகரிக்கிறதும் டிக்கெட் விற்கிறதும் எங்கள் ஒருத்தருக்கும் அதில் பெருசாக அனுபவம் இல்லை. எல்லாமே தண்டப்பாட்டெலாம் நடந்தது. அப்போ இது உண்மையாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக வடிவாக நடந்து எல்லா டிக்கெட்டும் விற்று முடிஞ்சால் எங்களுக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும். நாங்கள் தொடர்ந்து செய்கிற இந்த நிதி திரட்டலை கூடி நாங்கள் வெறுமனே ஒரு பாடகரையோ இதை கொண்டாந்து வச்சு வெறுமனே பொழுதுபோக்காக நடத்தாமல் சமுதாயத்துக்கு பிரயோசனமான விஷயம் நடக்கணும் வேண்டு தான் இப்படி கம்பைன் பண்ணி செய்கிறோம். அப்போ இது எல்லாரும் ஆதரவு தந்து எங்களை ஊக்குவிக்கணும் வேண்டு கேட்டுக்கொள்கிறேன்.
2: அதே நேரம் இப்போ இதுவரையுமே நாங்கள் ஒரு முதல் முறை முயற்சியாக எடுத்த போது போய் நிறைய பேர் நுழைவுச்சீட்டுகளை ஏற்கனவே வாங்கி விட்டார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியையும் இந்த இடத்துல நாங்கள் தெரிவிக்க வைத்த மூலம் என்றால் அவர்கள் சொல்கிற ஆதரவை பார்க்கிற பொழுது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. நாங்கள் செய்கிற பணிகள் சரியான திசையிலே தான் இருக்கிறது, சமூகம் அதை சரியாக பெற்றுக்கொள்கிறது என்ற ஒரு ஒரு மிகுந்த திருப்தி ஒன்று இருக்கிறது. இன்னும் நிறைய வேலைகளை செய்ய வேண்டும், இந்த சமூகத்துக்காக நாங்கள் எங்களுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலும் எங்களுக்கு வருகிறது. அதற்கும் நன்றி. இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது நிகழ்ச்சிக்கு. இதுவரை நுழைவுச்சீட்டுகளை வாங்காதவர்கள் இந்த காலப்பகுதியை வாங்கிக் கொண்டால் அது பெரிய உதவியாக இருக்கும்.
1: உங்களுக்கும் மிக்க நன்றி டெப்ரா. நான் ஒரு SMS தான் அனுப்பினான், வேற ஒன்றும் கேட்கவும் இல்லை. நீங்களாயே இந்த வாய்ப்பை தந்து உண்மையாகவே இது ஒரு பெரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இப்படி எங்களை பற்றி நாங்கள் சொல்கிறதுக்கு. மிக்க நன்றி.
0: நன்றி உங்கள் இருவருக்கு நன்றி. ஏன்னா நீங்கள் மெல்பர்னில் அடுத்த பக்கத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. நேரத்தை பார்க்காமல் உங்களுடைய வெள்ளி மாலையை வானிசை நேர்களுடன் இணைந்து கேசி தமிழ் மன்றம் மற்றும் தடம் பெற்றிய சேவைகளை பற்றி பகிர்ந்து கொண்டமைக்கு மீண்டும் நேர்களுக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகின்றேன். சாரல் மியூசிக்கல் ஜேர்னி 18 October 2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு கார்டினியா கல்ச்சுரல் சென்டர் பெக்கனமில் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கான நுழைவுச் சீட்டுகள் வந்து நீங்கள் வானிசையின் ஃபேஸ்புக் பக்கத்தினூடாக நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் நிகழ்ச்சியின் பின், இன்று அல்லது நாளை. நிகழ்ச்சிக்கு சென்று ஆதரவு வழங்குவதன் மூலம் ஒரு அழகான கலை நிகழ்வை ரசிப்பதுடன் கேசி தமிழ் மன்றத்தின் சமூக பணிகளுக்கு நீங்கள் பங்களிக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் மனதில் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தருமாறு அன்புடன் கொள்ள விரும்புகின்றேன். தாமரை அக்கா மற்றும் கேதாண்ணா இருவருக்கும் வானிசையின் வாழ்த்துக்களும் நன்றி. மேலும் நேர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள், சிறப்பான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இது உங்கள் வானிசையின் நிகழ்ச்சிகள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் 8 மணி வரை 88.9 FM ஊடாக அல்லது winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாக நேர்கள் கேட்டு மகிழலாம். மேலும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் ஊடாக பின்தொடர்ந்து உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நான் உங்கள் அன்பின் டெப்ரா, என்னுடன் இணைந்து தொழில்நுட்ப உதவி வழங்கிக் கொண்டிருப்பவர் வர்ஷா. தொடர்ந்து சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒரு இனிய பாடலுடன் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம்.

ஹலோ ஹலோ, வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வின் எஃப்எம் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை சிறப்பு நிகழ்ச்சி. உங்களுடன் நான் பாரதி பாண்டியன். நம்ம வாழ்க்கையில் பொதுவாக ரெண்டு விதமான மனுஷங்களை பார்ப்போங்க. பாதி கிளாஸ் தண்ணியை பார்த்துட்டு, அடடா பாதி கிளாஸ் காலியாக இருக்கேன்னு பெருமூச்சு விடுறவங்க ஒரு வகை, அவங்க தான் பெசிமிஸ்ட். அதே கிளாஸை பார்த்துட்டு, வா தாகம் தீர இன்னும் பாதி கிளாஸ் தண்ணி மிச்சம் இருக்கேன்னு சிரிக்கிறவங்க இன்னொரு வகை, அவங்க தாங்க ஆப்டிமிஸ்ட். எந்த ஒரு சவாலையும் நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம மன அமைதியும் அந்த நாளோட சந்தோஷமும் அடங்கியிருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த இருவிதமான பார்வைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நமக்குள்ளே இருக்கிற சோர்வை விரட்டி பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்றக்கூடிய ஒரு எவர்கிரீன் பாடல் கேட்போமா? படையப்பா படத்தில் கவி பேரரசு வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மலேசியா வாசுதேவன் இணைந்து பாடிய உற்சாக கீதம் வெற்றி கொடிகட்டு இதோ உங்களுக்காக ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள்.

0: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வின் எஃப்எம் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை சிறப்பு நிகழ்ச்சி அலைவரிசை 88.9. பாட்டெல்லாம் கேட்டு மனசு செம்ம எனர்ஜியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நேயர்களே. சரி, இந்த ஆப்டிமிசம் பற்றி யோசிக்கும்போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை ஞாபகம் வருதுங்க. ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர்கிட்ட ஒரு புத்திசாலியான அமைச்சர் இருந்தாராம். அந்த அமைச்சரோட மிகப்பெரிய பழக்கமே நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி உடனே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைக்கிறதும் சொல்கிறதும் தாங்க. ஒரு நாள் ராஜா கத்தியால் பழம் நறுக்கும்போது தவறுதலாக கைவிரலில் வெட்டி ரத்தம் சொட்டிகிட்டு இருக்கு. வலியில் துடித்த ராஜா, ஐயோ என் விரல் போச்சேன்னு கத்த பக்கத்தில் இருந்த அமைச்சர் ரொம்ப அமைதியாக, மன்னா கவலைப்படாதீங்க எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு ஆறாம். ராஜாவுக்கு வந்ததே கோபம். என் விரல் அறுபட்டு கிடக்கு, வலியில் துடிக்கிறேன், இதில் என்ன உனக்கு நன்மை தெரியுது அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டாராம். அது மட்டும் இல்லாமல் வீரர்கள்ட்ட இவனை பிடிச்சி உடனே சிறையில் அடைங்கன்னு உத்தரவும் இட்டாராம். அப்பவும் அந்த அமைச்சர் துளி கூட வருத்தப்படாமல் சரி மன்னா இதுவும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சிறைக்கு போயிட்டாராம். அடுத்த நாள் ராஜா கோபத்தை தணிக்க காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு. வழக்கம் போல அமைச்சர் கூட வராததால் துணைக்கு ஆள் இல்லாமல் வழி தவறி அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டாரு. அங்கே எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய காட்டு மிருகத்தை முன்னாடி மாட்டிக்கிட்டார் ராஜா. பயந்து நடுங்கி கண்ணை மூடிக்கிட்டு இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாரு. அந்த மிருகம் பசியோடு உரிமிட்டே பக்கத்தில் வந்து ராஜாவை முகர்ந்து பார்க்குது. அவரோட கையில் கட்டு போட்டிருந்த இடத்துல ரத்த வாசனை. உடம்பில் காயம் இருக்கிறத கவனித்த அந்த மிருகம் அடிப்பட்ட உணவை ஏற்றுக்காமல் அவரை ஒன்றுமே செய்யாமல் அங்கிருந்து திரும்ப காட்டுக்குள்ளேயே போயிடுச்சு. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போதான் அவருக்கு புரிஞ்சது, நேற்று விரலில் காயம் மட்டும் படாமல் இருந்திருந்தா இந்நேரம் தான் உயிரோடவே மிஞ்சியிருக்க முடியாதுன்னு. உடனே அரண்மனைக்கு ஓடோடி வந்து அமைச்சரை ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அமைச்சரே, என்னை மன்னிச்சிடுங்க, விரல் வெட்டப்பட்டது நன்மைக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் எனக்கு அப்போ புரியலை, அதனால தான் என் உயிர் இன்னைக்கு தப்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாராம். ஆனால் உங்களை அநியாயமாக ஜெயிலில் போட்டேனே, அது எப்படி உங்களுக்கு நன்மையாச்சுன்னு கேட்டாராம். அதுக்கு அமைச்சர் புன்னகையோட சொன்னாராம், மன்னா நீங்கள் என்னை ஜெயிலில் போடாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக காட்டுக்கு உங்கள் கூட நானும் வந்திருக்க சூழல் ஏற்பட்டிருக்கும். உங்கள் உடம்பில் காயம் இருந்ததுனால மிருகம் உங்களை விட்டுருச்சு. ஆனால் உடம்பில் எந்த காயமும் இல்லாத என்ன அது ஒரே வாயில் லபக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிருக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். அதனால் என்னை ஜெயிலில் போட்டதும் நன்மைக்கே அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, ஒரு ஏமாற்றமோ பின்னடைவோ வரும்போது முடங்கி கிடக்காம கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குன்னு பார்க்குற அந்த ஒரு பார்வை தாங்க உண்மையான நம்பிக்கை. அப்படி ஒரு தன்னம்பிக்கையை நமக்குள்ளே விதைக்கக்கூடிய பாடல் அடுத்ததாக உங்களுக்காக. 1988 வெளிவந்த உன்னால் முடியும் தம்பி படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் காலத்தால் அளிக்க முடியாத அளிக்க முடியாத இசையில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தன் கம்பீரமான குரலால் பாடிய பாடல் உன்னால் முடியும் தம்பி. கேட்டு மகிழுங்கள்.
1: என்னால் முடியுமாயா?

மீண்டும் இணைந்திருக்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வின் எஃப்எம் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சி. உன்னால் முடியும் தம்பி, இந்த வரிகளை கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு புது தெம்பும் நம்பிக்கையும் தானாகவே பிறக்குதில்ல. நேயர்களே, வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சில தோல்விகள், தாமதங்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே அந்த நேரத்தில் நமக்கு கசப்பாக தான் தெரியும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நொந்தும் கூட போவோம். ஆனால் பல நேரங்களில் ஒரு கதவு அடைபடும் போது அதைவிட பெரிய ஆபத்தில் இருந்து நாம் காப்பாற்றப்பட்டிருக்கலாம், அல்லது நாம் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்புக்கான கதவு நமக்காக திறக்கப்படலாம். லைஃப்பில் எது நடந்தாலும் சரி, இதில் எனக்கு ஏதோ ஒரு பாடம் இருக்குது, இதுவும் நன்மைக்கேன்னு பாசிட்டிவாக ஏற்றுக்கிட்டோம்னா பெசிமிசம்க்கு அங்கே இடமே இருக்காது. ஆப்டிமிசம் நம்ம வாழ்க்கையை அழகாக வழி நடத்தும். நிறைவாக ஒரு விஷயங்க, நம்ம வாழ்க்கையோட ஓட்டத்தை தீர்மானிக்கிறது நம்முடைய எண்ணங்கள் தான். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் உண்டுங்க. நாம் எதை ஆழமாக திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ அதைத்தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு அப்படியே எதிரொலிக்கும். ஐயோ, இது மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை பயத்தோடு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. இந்த அனுபவம் நிறையா பேருக்கு இருக்கும்னு கூட நினைக்கிறேன். அதனால் என்ன நடக்கக்கூடாதுங்கிற பயத்தை விட்டுட்டு என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை மட்டுமே முழு நம்பிக்கையோடு நினைங்க. உங்கள் பாசிட்டிவ் எண்ணங்கள் உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷனை உருவாக்கும். நல்லதை மட்டுமே நினைப்போம், நல்லதை விளையும். நிகழ்ச்சியின் நிறைவாக கவிஞர் வாலியின் வரிகளில், அனிருத்தின் துள்ளலான இசையமைப்பு மற்றும் குரலில், யோயோ ஹனி சிங் மற்றும் ஹிப்ஹாப் தமிழா இணைந்து பாடிய செம்ம எனர்ஜி வைப் சாங் எதிர் நீச்சலடி வென்று காட்டுக்கொடி. இந்த துள்ளலான பாடலோட நேர்மறை எண்ணங்களோட உங்கள் நாளை தொடருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதி பாண்டியன். அதற்கு முன்னால் ஆப்ரேஷன்ஸில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ரிஃபாவுக்கு மிக்க நன்றி, மற்றும் இந்த வாய்ப்பளித்த நம் மதிப்பிற்குரிய ஐயோ குமார் செந்ததிரைய அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ உங்களுக்கான அழகான பாடல்.

சிலருக்கு புத்தகங்கள் படிக்க பிடிக்கும். வேறு சிலருக்கோ அதை மற்றவர்கள் வாசித்து இவர்கள் கேட்பதில் நாட்டம் இருக்கும். மற்றும் சிலருக்கு அந்த புத்தக அனுபவத்தை பகிர்வதன் மூலமாக அந்த புத்தகத்தின் சாராம்சத்தை உணரப் பிடிக்கும். இப்படி பலதரப்பட்ட புத்தக வாசிப்பாளர்களுக்கும் மற்றும் கதை கேட்க விரும்புபவர்களுக்குமான நிகழ்வு மெல்பர்னில் நடக்க இருக்கிறது. தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென ஒரு குரலை உருவாக்கியவர், எழுத்தாளர், கதை சொல்லி, பதிப்பாளர், நடிகர், இலக்கிய செயல்பாட்டாளர் என பன்முகம் கொண்ட பவா செல்லதுரை அவர்கள் மெல்பர்னுக்கு வருகிறார். ஒரு எழுத்தாளரின் கதையை கேட்பவர்கள் அந்த எழுத்தாளரின் புத்தகத்தை தேடி படிக்க வேண்டும், அந்த எழுத்தாளரை தேட வேண்டும் என்ற நோக்கத்தை ஆரம்பத்திலிருந்தே கொண்டிருப்பவர் பவா செல்லதுரை அவர்கள். கதைகளின் ஊடாக மனிதர்களை அழைத்துச் செல்லும் குரலாக, வாசிப்பின் மூலமாக நம் எண்ணங்களையும் சிந்தனையையும் வாழ்க்கையையும் பார்க்க வைக்கும் குரலாக இருக்கும் பவா செல்லதுரை அவர்கள் ஆஸ்திரேலியாவில் பயணம் மேற்கொள்கிறார். கதை சொல்லியின் ஒரு மறக்க முடியாத கதை பயணத்திற்காக உங்கள் அனைவரையும் அக்டோபர் 25 மாலை 5 ஹாலம் ரெக்ரியேஷனல் ரிசர்வ் ஹால் மெல்பர்னிற்கு வரவேற்கிறோம். டிக்கெட்டுகளை பெற ட்ரை புக்கிங் வெப்சைட்டை அணுகவும். நன்றி.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய மாலை வணக்கம். வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சமூக வானொலியான விண்ணப்பம் 88.9 அலைவரிசை. இணையதளம் விண்ணப்பம் .org.au இல் கேட்டு மகிழலாம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பது அர்ச்சனா ஜெயராம். நம்மோட நம்ம ஸ்டுடியோவில் ரிஃபா மற்றும் பாரதி இருக்காங்க. வணக்கம் நேயர்களே. நம்ம ஹெல்த்துன்னு சொன்னாலே பொதுவாக நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது ஃபிசிக்கல் ஹெல்த்து தான். உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட போகிறோம், செக்அப் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது அதை பற்றி நம்ம என்றைக்காவது யோசிச்சுருக்கோமா? இதை தாங்க நம்ம தொடர்ந்து நினைவுபடுத்தணும்னு ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் ஆர்யூ ஓகே. ஒவ்வொரு வருஷமும் ஆஸ்திரேலியாவில் ஆர்யூ ஓகே டே அனுசரிக்கப்படுகிறது. அதாவது செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி ஏற்கனவே ஆர்யூ ஓகே டே நம்ம முடிச்சிட்டோம். ஆர்யூ ஓகே டே சொல்கிற ரொம்ப சிம்பிளான மெசேஜ் என்ன தெரியுமாங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அவ்வளோதான், அது ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வெளியில் பார்க்கும்போது அவங்க ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. வேலைக்கு போவாங்க, ஃபேமிலியோட பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரித்து பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியாது. அதனால தான் ஆர்யூ ஓகே என்ற ஒரு பர்டிகுலர் டேக்கு மட்டும் சொல்லப்படுற ஒரு மெசேஜ் கிடையாது. அதற்கான பதிலை உண்மையாக நம்ம கேட்பது தான். தேவைப்பட்டால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவது, இது நம்முடைய எவ்ரிடே லைஃப்லேயே இருக்க வேண்டிய ஒரு ஹேபிட். வாழ்க்கையில் நம்மளுடைய கவனத்தை எப்போதும் வெளியே இருக்கிற விஷயங்கள் தாங்க நம்ம ரொம்ப செலுத்துகிறோம். வேலைக்கு எப்படி போகுது, ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, கிட்ஸ் எப்படி பார்த்துக்கிறது, ஃப்யூச்சர் எப்படி பிளான் பண்ணலாம், இப்படி பல விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கிறோமே தவிர நம்மளோட மனசு, நம்ம மனசு எப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லைங்க. நம்ம மனசுக்கும் நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம மனநலத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோமா, இல்லை ஆன்சைட்டியாக இருக்கிறோமா, அல்லது மனதளவில் ஏதாவது ஒரு மாற்றத்தை அனுபவிக்கிறோமா என்பது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எப்போது ஒரு சாதாரண வாழ்க்கை ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகுதோ அப்போ நமக்கு கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்படும். இப்படி ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான தலைப்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுதாங்க மனநலம். மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் நமக்கு கிடைக்கக்கூடிய மென்டல் ஹெல்த் சப்போர்ட் என்ன, நம்ம என்னென்ன விஷயத்தில் மென்டல் ஹெல்த்தால் நம்ம டிப்ரெஸ்டாக இருக்கோம், யார்கிட்ட அணுகலாம், அதை சார்ந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்னுடைய மனநலம் எப்படி இருக்கிறது, இது ஒரு டிஃபிகல்ட்டான டாப்பிக்காக நம்ம அவசியம் இல்லைங்க. இது ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டாபிக். அதே மாதிரி எவ்ரிடே லைஃப்பில் நமக்கு ஒரு முக்கியமான பகுதியாக இது இருக்கணும். நம்முடைய உடல் நலத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளோட மனநலத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. இது ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இதை நம்ம ஆரம்பிக்கலாம். நேர்களே, இந்த தலைப்பை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரொம்ப அழகான பாடல், அதுவும் எனக்கு பிடிச்ச பாடல், என்னோட தலையோட பாடலை நம்ம கேட்க போகிறோம். ஆசை படத்திலேருந்து மீனம்மா, இசை தேவா, பாடியவர் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம். கேட்டு மகிழுங்கள். நம்ம கேட்டுட்ருக்கிறது விண்ணப்பம் 88.9.

ஒரு அழகான பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைந்திருக்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது மெல்பர்னின் மேற்கு பகுதியிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் சமூக வானொலியான வானிசை வானொலி 88.9 வெள்ளி மாலை நிகழ்ச்சி. மேலும் நம்ம நிகழ்ச்சியை www.winfm.org.au அப்படிங்கிற இணையதளத்தின் மூலமாகவும் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். அன்பான வானிசை நேயர்களே, ஒரு சிறிய நினைவூட்டல். வின்எஃப்எம் 88.9 ரேடியோதான் 2026 மூலம் எங்களின் ஒளிபரப்பு உபகரணங்கள் மற்றும் அன்றாட செயல்பாட்டு செலவுகளுக்காக நிதி திரட்டி வருகிறோம். ஏறக்குறைய 2 தசாப்தங்களாக நமது மொழி, கலாச்சாரம், கதைகள் மற்றும் சமூகத்தின் குரலை உங்களிடம் கொண்டு சேர்த்து வருகிறோம். வானிசை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் வின்எஃப்எம் தொடர்ந்து ஒலிக்க உங்கள் ஆதரவை வழங்குங்கள். நன்கொடை வழங்குவதற்கான இணைப்பை எங்கள் சமூக ஊடக பக்கங்களிலும் அல்லது winfm.org.au என்ற எங்கள் இணையதளத்திலும் காணலாம். உங்களால் முடிந்த நன்கொடையை வழங்குங்கள். இந்த செய்தியை உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள். நமது வானொலி நமது பொறுப்பு. உங்கள் ஆதரவுக்கு இதயம் கனிந்த நன்றிகள். ஸோ நம்ம மென்டல் ஹெல்த் பற்றி ஒரு சிறப்பான தொடக்கத்தை அர்ச்சனா கொடுத்துருக்காங்க. மென்டல் ஹெல்த் எவ்வளோ முக்கியம், அதை பற்றி பேசுறதுக்கு எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத அவங்க முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்முடைய மென்டல் ஹெல்த் பற்றி வெளியே பேசுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது அதை கேட்கறதுக்கும் நிறைய பேருக்கு இன்னும் ஹெசிடேஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த ஹெசிடேஷனுக்கு என்ன காரணம், ஹெல்ப் கேட்கறத நம்மள சில பேர் வந்து ஏன் இன்னும் வீக்னஸாக பார்க்குறோம், இந்த கேள்விகளுக்கு தன்னுடைய பார்வையை பகிர்ந்துக்கிற பாரதியும் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சொல்லுங்க பாரதி, நமக்கு ஹெல்ப்

0: தேவைப்படும் போது, அது தேடுறதா இருக்கட்டும் இல்ல ஒருத்தருக்கு ஹெல்ப் தேவைப்படலாம் அப்படின்னு நமக்கு தோணும் போது, ஆர் யூ ஓகே அப்படின்னு அக்கறையா கேக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் உண்மையிலே ஒருத்தருக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: இது இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசியாக வேண்டிய மிக மிக முக்கியமான கேள்வி இருப்பா. உண்மையை சொல்லணும்னா, மன அழுத்தத்தை பற்றி பேசவும் ஒரு உதவி கேட்கவும் இன்றைக்கும் நம்ம மக்கள் மத்தியில் ஒரு சின்ன தயக்கம் இருக்கதாங்க செய்யுது. அர்ச்சனா சொன்ன மாதிரி, உடம்புக்கு ஒரு காய்ச்சல் தலைவலினா நாம் உடனே டாக்டர்கிட்ட ஓடுறோம். ஆனால் மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும்போது அதை யார்கிட்டையும் சொல்லாமல் உள்ளேயே பூட்டி வைக்கிறோம். ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்கள், ஒரு சராசரி மனிதன் வாழ்வதற்கு உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இணையானது நம்ம மன ஆரோக்கியம். உடலும் உள்ளமும் ஒன்றா சேர்ந்து நல்லபடியாக இயங்கினா மட்டும்தான் ஒரு மனுஷனால் தன் வாழ்க்கையை முழுமையாக சந்தோஷமாக வாழ முடியும். குறிப்பாக நம்ம தமிழ் சமூகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியான்னு நாம் எங்கே வாழ்ந்திருந்தாலும் நம் கலாச்சாரத்தில் ஒரு அழகான விஷயம் இருந்துச்சு. ஒன்று கூட்டு குடும்பமாக இருப்போம் இல்லையா? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஒரே குடும்பம் மாதிரி சகஜமாக பேசி பழகி இன்ப துன்பங்களை பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இருந்துச்சு. வீட்டு வாசல்ல நின்று பேசினாலே பாதி பாரம் குறைஞ்சிடுங்க. ஆனா இன்னைக்கு ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளில் வந்து வாழும்போது நம்ம வாழ்க்கை முறை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இங்க பெரும்பாலும் நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியா தான் இருக்கும். இந்தியாவில் கூட இப்ப தனி குடும்பங்கள் வந்தாச்சு தான். ஆனா அங்க நமக்கு ஒத்தாசைக்கு நிறைய மனிதர்கள் இருக்காங்க, சொந்தங்கள் பக்கத்திலேயே இருக்காங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஆஃபீஸ் வேலை ஒரு பக்கம், வீட்டு வேலை ஒரு பக்கம், குழந்தைகளை வளர்க்குறது ஒரு பக்கம்னு அத்தனையுமே நாம மட்டுமே சுயமா நின்று சமாளிக்க வேண்டியிருக்கு. உதவிக்கு யாருமே இல்லாத இந்த ஓட்டமும் தனிமையும் சின்ன சின்ன விஷயங்களும் சேர்ந்து காலப்போக்கில் பலருக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை உருவாக்குதுங்கிறத நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது. அதனால தான் நம்ம புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்துக்குள்ள மென்டல் ஹெல்த் பற்றி வெளிப்படையாக பேச வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கு. நம்ம மனசுக்குள்ள ஒரு பாரம் இருந்தால் அதை எப்படி வென்ட் அவுட் பண்ணி வெளிப்படுத்துறது, அடுத்தவங்களுக்கு மன அழுத்தம் இருந்தால் அவங்களை எப்படி அணுகி உதவி செய்கிறதுன்ற புரிதல் நமக்கு ரொம்பவே அவசியம். இந்த இடத்துல தான் ஆர் யூ ஓகே அப்படின்ற இந்த இயக்கம் மிகப்பெரிய வழிகாட்டியாக அமைதுங்க. 2009 ஆஸ்திரேலியாவில் தற்கொலைகளை தடுக்கும் நோக்கத்தோடையும் மனிதர்களுக்கு மத்தியில் அர்த்தமுள்ள உரையாடல்களை வளர்க்கறதுக்காகவும் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதத்தோட 2வது வியாழக்கிழமையை ஆர் யூ ஓகே டே அப்படின்னு ஒரு நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷனாக முன்னெடுக்கிறாங்க. ஆனால் இதோட கோர் மெசேஜ் என்னன்னா, இது ஆஸ்திரேலியாவுக்கு மட்டுமே உரியதோ அல்லது வருஷத்தில் அந்த ஒரு நாளுக்கு மட்டுமே உரியதோ கிடையாது. வருஷத்தில் எல்லா நாளுமே உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற மனிதர்களுக்கும் இது ரொம்பவே அவசியமானது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஒரு அக்கறையோடு செக்இன் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது இந்த பரபரப்பான காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. அப்படி நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒருவேளை அவங்க மனம் திறந்து பேசும்போது எமோஷ்னலாகி அழலாம். தயவு செஞ்சு அவங்கள குறைச்சி எட போடாதீங்க, விமர்சனம் செய்யாதீங்க. அவங்க மனசில் என்ன காயம் இருக்குன்னு காது கொடுத்து கேட்க முயற்சி பண்ணுங்க. நாம் உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. பல பேருக்கு அவங்க கவலைகளை பகிர்ந்துக்க யாருமே இல்லை அப்படிங்கிறது தாங்க பெரிய பாரமே. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களே, ஒருவேளை நீங்கள் மனதளவில் ஒரு அழுத்தத்தையோ பாரத்தையோ உணர்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உள்ளேயே பூட்டி வைக்காதீங்க. உங்களுக்கு நம்பிக்கையான யாராவது ஒருத்தர்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. பேச முடியலையா, ஒரு நோட் புக்கில் உங்கள் மனசில் இருக்கிறத டைரியாக எழுதி பாருங்க. அல்லது உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு சந்தோஷம் தர்ற சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உதவி பெறக்கூடிய அமைப்புகளோட தொடர்பு எண்களையும் நாங்கள் தர்றோம். அங்கேயும் நீங்கள் தயங்காமல் வெளிப்படையாக பேசலாம். அதே நேரத்தில் வேற யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு நம்பிக்கையோட மனம் திறந்து பேச வரும்போது தயவு செஞ்சு அவங்கள செவி கொடுத்து கேளுங்க. அவங்க அந்த பாரத்தை வென்ட் அவுட் பண்ண ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. உங்களால் முடிஞ்சா ஒரு 4 ஆறுதலான வார்த்தைகளை பேசுங்க. இல்லைனா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் கொடுங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேயத்தோடு அரவணைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நிக்கிறதாங்க மனிதநேயம். இந்த மென்டல் ஹெல்த் நிகழ்ச்சியின் மூலமா மனிதநேயத்தை காப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருப்போம்னு இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு மனதார உறுதிமொழி எடுத்துக்கோன்னு நினைக்கிறேன்.
0: ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கீங்க பாரதி. ஆர் யூ ஓகே அப்படின்னு நாம கேக்குற அது வந்து ஒரு சிம்பிள் க்வெஸ்டினா இருந்தாலும் சில நேரங்கள்ல அது ஒருத்தர் மனசு திறந்து பேசுறதுக்கான ஒரு ஓபனிங்கா இருக்கலாம், இல்ல அதை விட முக்கியமா அவங்க பேச வரும்போது எதுவுமே ஜட்ஜ் பண்ணாம நம்ம காது கொடுத்து கேக்குறதே வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பாரதி. தொடர்ந்து நம்ம மென்டல் வெல்பீயிங் பத்தின இன்னும் நிறைய விஷயங்களை பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடலை கேட்கலாம். மஜ்னு திரைப்படத்திலிருந்து வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில், ஹரீஷ் ராகவேந்தா மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுடைய குரல்களில் முதற்கனவே. கேட்டுட்டு திரும்ப வரலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது வானிசை வானொலி 88.9 வெள்ளி மாலை நிகழ்ச்சி.

0: மீண்டும் இணைவோம் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் சமூக வானொலியான விண்ணப்பம் 88.9 அலைவரிசை. ரிஃபா, உங்களுக்கு ஒரு அழகான கேள்வி. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் இல்லை சமூக அழுத்தத்தாலோ நம்முடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் செய்கிறோம். அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்ன, அவை நம்முடைய மென்டல் ஹெல்த்தை எப்படி பாதிக்கிறது, உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் சொல்லுங்கள் ரிஃபா.
1: தேங்க்யூ. ஓகே, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் செய்கிற சில விஷயங்கள் நம்மளோட மென்டல் வெல்பீயிங்கை பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பாதிக்கும். ஆனால் அது என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கிறேன். இங்கே நான் சொல்கிறது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன மாதிரியான தாட்ஸ் வந்து எனக்கு சில நேரம் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு, அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணது, நம்ம ஃபேமிலி பிரதர் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி பார்த்த விஷயங்கள் தான். அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு அடிப்படையாக வச்சு தான் நான் பேசுகிறேன். இது எந்த விதமான மெடிக்கல் டயக்னோசிஸும் இல்லை. அதே மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கணும் இல்லை ஸ்ட்ரெஸ் இருக்கணும் அர்த்தமும் இல்லை. மென்டல் வெல்பீயிங்கை பாதிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் கிடையாது, நிறைய ஃபேக்டர்ஸ் சேர்ந்துருக்கலாம். அதில் ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது, நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்பேன் அப்படின்னா அது டெஃபினட்டாக சோஷியல் மீடியா தான். பிகாஸ் இப்போது சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியா அப்படின்ற ஒன்று இல்லாத இடமே இப்போது இல்லை. அதில் நல்ல விஷயங்களும் நிச்சயமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகலாம், இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நிறைய சப்போர்ட் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அதே நேரத்தில் அடுத்தவங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து பார்க்குறது, நம்மளை நாமே கம்பேர் பண்ணிக்கிற ஒரு ஹேபிட்டை வந்து அது உருவாக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க கரியரில் முன்னாடி போயிட்டே இருக்காங்க, பார்ட்னர் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இப்படி தொடர்ந்து பார்க்குறப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நம்மளுடைய ரியல் லைஃபுக்கும் ஒரு பெரிய கேப் ஒன்று இருக்கிற மாதிரி நமக்கே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். குறிப்பாக யங் பீப்புள்கிட்ட சோஷியல் மீடியா யூஸ்க்கும் வெல்பீயிங்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னு WHO குறிப்பிடுறாங்க. அது டெக்னாலஜியை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் இல்லாமல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன கான்டென்ட் பார்க்குறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன, இப்படி பல விஷயங்களை பொறுத்து மாறுபடலாம். ஸோ சோஷியல் மீடியா நல்லது கெட்டது அப்படின்னு சிம்பிளாக சொல்ல முடியாது. அதே சோஷியல் மீடியாவோட இம்பேக்டை வந்து குறிப்பாக நான் மதர்ஸ் கிட்டையுமே ரிலேட் பண்ணி பார்க்குறேன். குறிப்பாக புதுசாக அம்மாவாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்போ நானே வந்துட்டு ஒரு நியூ மாம், லைக் ஒரு 1.5-2 இயர்ஸாக தான் மதர் அப்படின்ற ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன சோஷியல் மீடியாவில் வருது, நம்ம என்ன பார்க்குறோம், லைக் ஐ வாண்ட் டு பி த பெஸ்ட் மாம், ஐ வாண்ட் டு கிவ் மை சைல்டு த பெஸ்ட், அந்த மாதிரி இந்த ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபுட் செய்கிறது, குழந்தைங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூவஸாக கொடுத்துட்டே இருக்கிறது, ரொம்ப எல்லாத்தையுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணுற மாதிரி காட்டுறது, அது பார்க்கும்போது நானும் இதெல்லாம் பண்ணணுமா, நானும் என்னோட குழந்தைக்கு பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்னு ஒரு ப்ரெஷர் வந்து நமக்குள்ளேயே வந்துட்டு உருவாகலாம். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நான் என்னோட சிஸ்டர் கூட இதை பற்றி நான் நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. பட் ஒரு அம்மா வந்து ஒரு விஷயத்தை அழகாக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளும் அதே மாதிரி பண்ணணும்னு நிச்சயமாக அவசியம் இல்லை. பிகாஸ் அது அவங்களுக்கு ஒர்க் ஆகலாம், நமக்கு வேறு விஷயம் ஒர்க் ஆகலாம். ஸோ ஆஸ்திரேலியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஆண்களை விட வந்து பெண்கள் தான் ஜாஸ்தியாக மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றிலாம் போக போக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதை சொல்லியிருக்கிறதுனால தான் பெண்களை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். அதுக்காக ஆண்கள் வந்து மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸே இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. கம்பேரிட்டிவாக கொஞ்சம் வந்து டேட்டாவை வச்சு பேசுகிறப்போ அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பியர் ப்ரெஷர். பியர் ப்ரெஷர் அப்படின்றது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது கம்யூனிட்டியில் அவங்க நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். அடல்ட்ஸ்க்கு நிறைய இருக்குது, அதே போல் டீனேஜர்ஸ்க்குமே இருக்குது. வேறு வேறு ஃபார்ம்ஸில் இது இருக்கும். நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன், ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன், கம்யூனிட்டியில் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன், இது எல்லாமே வந்து பியர் ப்ரெஷர் தான். அவங்க ஒரு கரியர் எடுத்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க, அதே ரூட்டில் நாமளும் போகணுமா, எல்லாருக்குமே ஒரு பர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப் இருக்குது, நமக்கும் அப்படி இருக்கணுமா, எல்லாருமே ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருவோமா, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபோமோ அப்படின்னு சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அது கூட சில நேரங்களில் வந்து ப்ரெஷர் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்மளை வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படின்ற ப்ரெஷருமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். குறிப்பாக அடலசன்ஸ் கிட்ட வந்து இந்த ஐடென்டிட்டி எக்ஸ்பிளரேஷன், பியர் கன்ஃபார்மிட்டி, மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஜாஸ்தியாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு WHO குறிப்பிடுறாங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல். லேட் நைட் வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறது, தொடர்ந்து வந்து ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, கண்டினியூவஸாக ஸ்க்ரீன் முன்னாடி இருக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய ரொட்டீனை வந்து பாதிக்கும். WHO ஸ்லீப், ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஹெல்தி ரொட்டீன் இது எல்லாமே வெல்பீயிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து ஒர்க்கு, ஸ்டடி, என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே அதிகமாக ஸ்க்ரீனை வந்து சுற்றியே இருக்குது, ரொம்ப செடென்ட்ரி ஆயிடுச்சு. நம்மளுடைய மூவ்மெண்ட், வாக்கிங் டைம், அவுட்டோர் டைம் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து நம்மளோட நிறைய பேரோட ஹெல்த் ரிஸ்க் கூட வந்துட்டு தொடர்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா வந்து ப்ரொடக்டிவிட்டி ப்ரெஷர். அதாவது நான் எப்போவுமே பிஸியாகவே இருக்கணும், நான் ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கணும், கரியர் பில்ட் பண்ணணும், சும்மா இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டான ஃபேமிலி வேணும், ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும், சோஷியல் லைஃபும் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி நாம் பேலன்ஸ் பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையுமே ஒரே நேரத்தில் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த பேலன்ஸே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. இன்னைக்கு நான் எதுவுமே பண்ணல, நான் ரொம்ப கம்மியாக பண்ணுறேன் அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறது அப்படின்னு நம்மளை நாமே ரொம்ப ஜாஸ்தியாக பிளேம் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் வந்து எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்களில் நம்ம நிறைய விஷயங்களை பண்ண முடியும், சில நாட்களில் ரொம்ப பேசிக் திங்ஸை பண்ணுறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியது இருக்கும். அஃப்கோர்ஸ் ப்ரொடக்டிவிட்டி முக்கியம்தான், எதுவுமே செய்ய வேண்டாம், எதுவுமே முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்லாம் சொல்லலை. எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுமே வந்து ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் தான். இட்ஸ் ஆல் அபவுட் பேலன்சிங். நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒரு பர்பஸ் இருக்கணும், மோட்டிவேஷன் இருக்கணும், ஆனால் அது எல்லாமே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன கோல்ஸ் இருக்கலாம், நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்கலாம், அதே நேரத்தில் நமக்கு பிடிக்காத விஷயத்த சும்மா எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நாமளும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 100 பேர் 1000 பேர் இல்லை, 1,000,000 பேர் பண்ணாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்காக நான் ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றது தான் இங்கே விஷயமே. கொஞ்சம் நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும், லைக் எனக்கு ஜெனியூனாக இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உண்மையிலே எனக்கு இது பிடிச்சிருக்கா, இல்லைனா மற்றவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் பண்ணுறேன்னா, இது எல்லாமே வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்மளுக்கு இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி சில க்வெஸ்சன்ஸ்க்கு நம்ம ஆனஸ்டாக ஆன்சர் பண்ணாலே வந்து நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் ஈஸி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு நாமளே தெரியாமல் அந்த ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிக்கிறோம் நம்ம இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாமல். ஸோ பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் பிளேம் பண்ணாமல் நமக்கு எது தேவையோ அதை எது தேவை எது தேவை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அர்ச்சனா,
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க ரிஃபா, கேட்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம இந்த கான்செப்டோட நம்ம ஒரு பாட்டை கேட்டுட்டு அடுத்த குவெஸ்டின்ஸ்க்கு போகலாம். நம்ம பாட்டு இடம்பெற போகிற படம் ஆட்டோ ராஜா, இசையமைப்பாளர் இளையராஜா, பாடியவர் இளையராஜா ஜானகி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசை வானொலி 88.9 FM.

0: நிலையத்தின் நேரம் சரியாக 7:35. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது வானிசை வானொலி 88.9 வெள்ளிமாலை நிகழ்ச்சி. மென்டல் வெல்பீயிங் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். மென்டல் ஹெல்த் பாதிப்பு பற்றின ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஹெல்ப் கேட்கக்கூடிய ஹெல்ப் லைன்ஸுமே வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் நம்ம வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ அர்ச்சனா, நீங்கள் டேட்டாவை வச்சு சொல்லுங்கள். நமக்கு நாமே என்னோட மைண்ட் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நோக்கி எப்படி வந்து நம்ம முதல் அடியை எடுத்து வைக்கலாம், இதுக்காக என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் நமக்கு கிடைக்குது?
1: கண்டிப்பாக ரெஃபா, இது உண்மையிலேயே நாம் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ், சேட்னஸ், வரி, ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே வரும். ஒரு நாள் வேலை ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், இல்லை ஒரு நாள் பிரச்சனை ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை இரண்டு நாள் வந்து மனசு சரியில்லாமல் இருக்கும், உடனே நம்ம அது வந்து மென்டல் ஹெல்த்தாக இருக்கும்னு நம்ம கண்டிப்பாக நினச்சிட முடியாது. அது எல்லாமே நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் பிஹேவியரை தொடர்ந்து நம்ம கண்காணிக்கணும். அதாவது சில பேர் என்ன நினைப்பாங்க, ஒரு நாள் வந்து டயர்டாக இருந்தோன்னா ஐயோ நமக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு நம்ம நினச்சிக்க முடியாது. எக்ஸாஸ்ட் ஆகும், இல்லை முன்பு நம்ம சில பேர் வந்து டெய்லி கரெக்டாக 8 மணிக்கு தூங்குவாங்க, காலைல 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க. அந்த நிலமை மாதிரி சில பேர் லேட்டாக கொஞ்சம் லேட்டாக தூங்க ஆரம்பிப்பாங்க. தூக்கம் குறைவாகலாம், தூக்கம் ஜாஸ்தியாகலாம், சாப்பிட்ற பழக்கத்தில் கூட மாறுதல் வரலாம். சில பேர் வந்து நல்லா சாப்பிடுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஏன் சாப்பிட்றோன்னு அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கு தெரியாமையே அழ ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி நிறைய சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். பட் அது வந்து நம்மளால் அனலைஸே பண்ண முடியாது, நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஏன் நம்ம இந்த சிச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னு. அது ஆன்சைட்டியாக இருக்கலாம், அது மாதிரி நிறைய இப்போ லேடிஸாக இருந்தால் ப்ரீ மெனோபாஸாக இருக்கலாம், இல்லை மென்னாக இருந்தால் அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட பேசதை நம்ம நிறைய அவாய்ட் கூட பண்ண ஆரம்பிச்சிடும், ஒர்க் அல்லது ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரியான மாற்றங்கள் தொடர்ந்து இருக்கிறதான் நம்ம முதல் பார்க்கணுங்க. நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கணும், நான் வாழ்க்கையில் செய்த விஷயம் இப்போ நான் திருப்பி செய்கிறேனா, இல்லை அந்த விஷயத்துலேருந்து நான் மாறி ஏதாவது செய்கிறேனா? வேலைக்கு போவது, படிப்பது, ஃபேமிலியுடன் பேசுவது, நண்பர்கள் சந்திப்பது, நம்மை நாமே கவனித்துக்கொள்வது, இது மாதிரி டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது நோட்டிசபிள் சேஞ்ச், அதாவது நம்ம பண்ணுற நம்மளோட வேலையில் ஏதாவது மாறுதல் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அடுத்த கேள்வி வந்து, இந்த ஃபீலிங்ஸ் எவ்வளோ நாளாக இருக்குது, இந்த நிலமையில் இந்த மனநிலையில் நான் எவ்வளோ நாளாக இருக்கேன், இது ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் காரணமாக இருக்கா, இல்லை டெம்பரவரியாக தான் இதை நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன்னா? மற்றொரு முக்கியமான விஷயம், இதை யார்கிட்ட போய் நான் கேட்பது, அதாவது ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பாக போகணுமா இல்லை டாக்டர்கிட்ட போகணுமா? முதல் நான் ஹஸ்பண்ட் கிட்டே போய் பேசலாமா, இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்டே பேசணுமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசலாமா, இல்லை ஃபேமிலி அப்பா அம்மா கிட்ட பேசலாமா? இது மாதிரி நிறைய நம்மளே நம்ம கேள்வி கேட்டுக்கணுங்க. நம்முடைய ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக முதல்ல டாக்டர்கிட்ட போகணும். அதே மாதிரி நம்ம எப்படி வந்து ஃபிசிக்கல் ஹெல்த், ஒரு தலைவலி, ஜுரம், காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோமோ, அதே மாதிரி மனநிலைமையில் ஏதாவது ஒரு மாறுதல் நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே கண்டிப்பாக ஜிபி கிட்டேயோ, சைக்காலஜிஸ்ட் கிட்டேயோ, இல்லை கவுன்சிலர்கிட்டயோ போய் பேசணும். ஆஸ்திரேலியாவில் மென்டல் ஹெல்த் எவ்வளோ பொதுவானது என்பதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு காட்டுது. அதாவது ஆஸ்திரேலியா பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நேஷனல் ஸ்டடி ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் 2020-2022 படி ஆஸ்திரேலியா முழுவதும் 16 முதல் 85 வரையிலான மக்களின் 42.9% பேர் தங்களுடைய லைஃப் டைமில் ஒரு மென்டல் டிஸார்டரில் இருக்காங்கன்னு ஆஸ்திரேலியா பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதே மாதிரி விக்டோரியாவில் மட்டும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 16 முதல் 85 வரையிலான விக்டோரியன்ஸ் 21.4% பேருக்கு கடைசியாக ஒரு வருஷம், இந்த 2020-2022 வரைக்கும் ஒரு 12 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேருக்கு 42-45% வந்து அவங்களுக்கு மென்டல் டிஸார்டர் இருக்குது. அதனால் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் என்பது வேறு யாருடைய நடக்கக்கூடிய ஒரு விஷயமா நினச்சக்கூடாதுங்க, நமக்கு இருக்கலாம். ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். நமக்கு ஏதாவது சரியில்லை என்று தோன்றினு வச்சுக்கோங்களேன், முதலாவது ஸ்டெப் ரொம்ப முக்கியம், அதை நம்ம ஒத்துக்கணும். ஓகே, நான் சரியில்லை, சம்திங் இஸ் ஹேப்பனிங் டு மீ, நான் வந்து ஒரு டாக்டர்கிட்டேயோ சைக்காலஜிஸ்ட்கிட்டேயோ கண்டிப்பாக போய் பார்க்கணும். என்னால் சரியாக தூங்க முடியல, நான் நிறைய சாப்பிட்றேன், இல்லை நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறேன், நான் ரொம்ப அழகிறேன், என்னால் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, முன்ன மாதிரி நான் இல்லை, இதை நான் முதல் ஒத்துக்கணும். அதனால் கண்டிப்பாக ஜிபி கிட்டே போகணும். என்னோடய எவ்ரிடே லைஃப் வந்து பாதிக்கப்படுறதுன்னா நீங்கள் யார்கிட்டையாவது முதல்ல பேசுங்க, பேசினாலே குறையும். இல்லை என்னால் பேச முடியல, என்னால் வந்து என் ஃபேமிலிக்கிட்ட பேச முடியலனா ஒரு நல்ல ப்ரொஃபஷனலை போய் பாருங்கள், ப்ரொஃபஷனலோட பேசுங்க. மேலும் ஆஸ்திரேலியாவில் மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டுக்கு பல சர்வீசஸ் இருக்குங்க. லைஃப் லைன் இருக்குது, அவங்க வந்து 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாளிலும் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பற்றி, அதாவது மனநிலை சரியில்லைன்னா அவங்க உங்களோட பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி பியாண்ட் ப்ளூ மென்டல் ஹெல்த்து, ஆன்சைட்டி, டிப்ரெஷன், எல்லா விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு சப்போர்ட் செய்வதற்கு அவங்க உதவி கிடைக்குங்க. அதே மாதிரி கிட்ஸ் ஹெல்ப்லைன், இப்போ வந்து கிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 5-25 வரையிலான யங் பீப்புள், எத்தனையோ பசங்க வந்து ஸ்கூலில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, காலேஜில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, வேலை கிடைக்கல, இல்லை +1, +2 நான் மார்க் சரியாக வாங்கலை, எனக்கு எக்ஸாம் எழுதுகிற ஸ்ட்ரெஸ் இருக்குது, எத்தனையோ நம்ம சூசைட்ஸ் கேஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்காகவே கிட்ஸ் ஹெல்ப்லைன் இருக்குது. அவங்களும் 24/7 வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் சப்போர்ட் செய்ய ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி சூசைட் கால்பேக் சர்வீஸ், சூசைட் டாட்ஸ் அல்லது சூசைட் ரிலேட்டட் கன்சர்ன், அவங்களும் கவுன்சிலிங் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு நிலைமை இருந்தால் தயவு செய்து கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுங்கள். கவுன்சிலிங் போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, நான் ஃபோனில் தான் பேசுவேன், நான் நேரில் போக மாட்டேனாலும் அதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க உங்களோட பேசுகிறதுக்கு. மேலும் மெல்பர்ன் அல்லது ஆஸ்திரேலியாவில் வேறு பகுதியில் மெல்டன் ஹெல்த் சர்வீஸ், அதாவது இதையெல்லாம் நான் மேற்கு பகுதியில் சொல்லியிருக்கேங்க. மேற்கு பகுதி இல்லாமல் மெல்பர்னில் நான் வேறு இடத்துல இருக்கேன், ஈஸ்டில் இருக்கேன், நார்த்தில் இருக்கேன், சவுத்தில் இருக்கேன்னா, மெடிக்கேர் மென்டல் ஹெல்த் 1800-505-5212 மூலமாக சப்போர்ட் ஆப்ஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஒவ்வொரு இமீடியட் டேஞ்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு டேஞ்சர்னால் நம்ம எப்படி 000 போய் நம்ம காண்டாக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட மனநிலை சரியில்லைனா உடனே மெடிக்கர் மென்டல் ஹெல்த்தை நம்பி கண்டிப்பாக கேட்கணுங்க. சில நேரத்தில் நமக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் தேவைப்படும், அப்போ போய் ஜிபியை பாருங்கள், ப்ரொஃபஷனலை கேளுங்கள். ஹெல்ப் கேட்பது கண்டிப்பாக வீக்னஸ் கிடையாதுங்க. நம்ம எப்படி நம்ம லைஃப்பில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 1000 வாட்டி யோசிக்கிறோம்ல. இப்போ ஒரு ஸ்கூல் சேர்க்கணும், ஒரு குழந்தைய ஸ்கூல் சேர்க்கணும்னாலே நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம். அதுக்கே வந்து 1000 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறோம், 1000 விஷயங்களை நம்ம கேட்குறோம், 1000 ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம சரியில்லாத போது நம்ம சில பேரை கேட்கறதுல தப்பே இல்லைங்க. அப்புறம் வந்து இது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு 4 கேள்வியும் நம்ம டெய்லி நம்மளே கேட்டுக்கலாம். அது ஏஜ் நீங்கள் 5 வயசாக இருக்கலாம், இல்லை 40 வயசாக இருக்கலாம், இல்லை 20 வயசாக இருக்கலாம், உங்களோட வயது வந்து முரண்பாடு கிடையாது. என்ன கேள்வி, நான் எப்படி இருக்கேன், இன்றைக்கி நான் சரியாக இருக்கேனா, இந்த ஃபீலிங்ஸ் எவ்வளோ நாளாக இருக்குது, இது என்னோடய எவ்ரிடே லைஃப்பை வந்து பாதிக்கிறதா, எனக்கு ஏதாவது சப்போர்ட் தேவையா, இதை மாதிரி ஒரு 4 கேள்வியை டெய்லி நீங்கள் கேளுங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல நிலைமையில் கூட இருக்கலாம், பட் இதை கேட்கறனால நீங்கள் குறைஞ்சி போயிட மாட்டோம். நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம்னு நமக்கு நமக்கே தெரியும். ஒவ்வொரு வேளை நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைன்னு உணர்ந்தோன்னா தயவுசெய்து இந்த ஹெல்ப்லைன், நான் சொன்ன ஹெல்ப்லைனில் ஏதாவது ஒரு ஹெல்ப்லைனை பற்றி காண்டாக்ட் நம்பர் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. மென்டல் ஹெல்த் நம்ம ஏர்லி ஹெல்ப்புன்ற நமக்கு ரொம்ப முக்கியங்க, நமக்கு இது ஃபெயிலியர் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மனநிலையை கவனிப்போம், நம்மை சுற்றி இருக்கிறவங்களோட மனநிலையும் நம்ம கவனிப்போங்க. யாராவது நம்மக்கிட்ட ஓகே நான் ஓகே இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே ஓகே வா நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு கிளம்பிடாதீங்க. யாரும் உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்குறதுக்கு இல்லை, நீங்கள் வந்து சொல்யூஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் இருக்கேன் நீ பேசு, நான் வெறுமை கவனிக்கிறேன், அது போதுங்க. நீங்கள் வந்து அவங்கள வந்து அட்வைஸ் பண்ணுறேன்னா அவங்க திருப்பி அவங்களோட ஷெல்குள்ளே போய் உட்காந்துருவாங்க. நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்க, அவங்க பேசுகிறத கேளுங்க, அது வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணும், அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க, அதை செஞ்சாலே போதுங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே எல்லாம் தெரியும், நம்ம எல்லாராலையும் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ண முடியும், பட் அட்வைஸ் கேட்குற நிலமையில் நம்ம யாரும் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து பேசுறதுக்கு தான் ஆள் தேவையே தவிர அட்வைஸ் கேட்குறதுக்கு நம்ம இல்லை. ஸோ தயவுசெய்து அட்வைஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு சஜஷன் வேணால் கொடுங்க, அவங்க பேசுகிறத கேளுங்க, வேணால் ஹெல்ப்லைன் 4 லைன் வந்து அவங்களுக்கு நம்பர் கொடுங்க, அது போதும். இதுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அபவுட் இந்த கேள்வியோட பதில்.
0: ரொம்ப விரிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க அர்ச்சனா. இந்த விஷயம் தேவைப்படுற யாராவது ஒருத்தர் இதை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் அப்படின்னு நாம் நினச்சாலும் சரி, நிச்சயமா இது அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கி ஒரு நகர்றதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடலை கேட்கலாம். மிருதன் திரைப்படத்திலிருந்து டி இமான் அவர்களுடைய இசையில், மதன் கார்கி அவர்களுடைய வரிகளில், ஸ்ரேயா கோஷல் மற்றும் விஜய் ஏசுதாஸ் அவர்களுடைய குரல்களில் மிருதா மிருதா. கேட்டுட்டு மீண்டும் இணையலாம். இது வானிசை வானொலி 88.9 இன் வெள்ளி மாலை நிகழ்ச்சி.

0: மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது வின் எஃப்எம் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை சிறப்பு நிகழ்ச்சி. இதுவரை ஒரு அருமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் நேர்களே. நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டத்துக்கு வந்தாச்சு நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் மனநலம் குறித்து நாம் பல முக்கியமான விஷயங்களை ஆழமாக பேசினோம். மன அழுத்தம் என்றால் என்ன, அது எப்போது எப்படி நம்மை அறியாமல் நமக்குள் நுழைகிறது, அதன் ஆரம்ப அறிகுறிகளை நாம் எப்படி அடையாளம் காண்பது என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் மனநல ஆதரவிற்காக செயல்படும் பல்வேறு அமைப்புகள் மற்றும் உதவி எண்களை பற்றியும், சக மனிதர்களிடம் சென்று இயல்பாக ஆர் யூ ஓகே, நலமாக இருக்கிறீர்களா என்று ஒரு எளிய வார்த்தையை கேட்பதன் மூலம் தவித்துக் கொண்டிருக்கும் ஒருவருடைய வாழ்க்கையே எப்படி நம்மால் மாற்ற முடியும் என்பதை பற்றியும் விரிவாக பேசினோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பு உங்களுடன் நான் ஒரு மிக முக்கியமான, மனதுக்கு நெருக்கமான சிந்தனையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாகவே ஒரு நோய் அல்லது பிரச்சனை தீவிரமடைந்த பிறகு மருத்துவரை தேடி ஓடுவதை விட வருமுன் காப்பதே சிறந்தது என்று சொல்வார்கள். உடலுக்கு மட்டுமல்ல, நம் மனதுக்கும் இது 100% பொருந்தும். மன அழுத்தம் நம்மை நிலைக்குலைய வைத்த பிறகு அதிலிருந்து மீள்வதை விட அன்றாடம் நம் மனதை நாமே எப்படி பாதுகாத்துக் கொள்வது, எப்படி ஒரு தினசரி சுய மன பராமரிப்பு பழக்கத்தை உருவாக்குவது. எனக்கு இயல்பாகவே நிறைய கதைகள், அதிலும் குறிப்பாக சிறுகதைகள் கேட்கும் பழக்கம் உண்டுங்க. அப்படி நான் கேட்ட பல புத்தர் கதைகளிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்த, என் வாழ்க்கையிலேயே நான் கடைபிடிக்கக்கூடிய புத்தரின் 5 உன்னதமான வாழ்வியல் கோட்பாடுகளை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை நீங்கள் வெறும் தத்துவங்களாகவோ வார்த்தைகளாகவோ பார்க்காமல் தினமும் காலையில் உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கொள்ளும் ஒரு செல்ஃப் அஃபர்மேஷனாக எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது, இந்த புதிய நாளுக்காக நான் மனதார நன்றி கூறுகிறேன். ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் நியூ டே. காலையில் கண் விழிக்கும் போதே இன்னொரு அழகான நாள் எனக்கு கிடைத்திருக்கிறது, நான் சுவாசிக்கிறேன், வாழ்கிறேன் என்ற நன்றியுணர்வோடு நீங்கள் உங்கள் நாளை தொடங்குங்கள். நன்றியுணர்வு இருக்கும் இடத்தில் எப்போதும் அமைதி குடியேறும். இரண்டாவதாக, நேற்றைய சுமையை நான் நேற்றோடு விட்டுவிடுகிறேன். ஐ லெட் கோ ஆஃப் யெஸ்டர்டே. நேற்று நடந்த கசப்புகளோ தவறுகளோ அலுவலக டென்ஷனோ மனிதர்கள் தந்த ஏமாற்றங்களோ எதுவாக இருந்தாலும் அதை இன்றைக்குள் சுமந்து கொண்டு வராதீர்கள். நேற்று என்பது முடிந்து போன கதை, அந்த பாரத்தை நேற்றோடு இறக்கி வையுங்கள். மூன்றாவதாக, நான் அமைதியாக இருக்கிறேன், என் மனம் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஐ எம் காம் அண்ட் இன் கண்ட்ரோல் ஆஃப் மை மைண்ட். வெளி உலகத்தில் எத்தனையோ சத்தங்கள் இருக்கலாம், அலுவலகத்தில் டென்ஷன் இருக்கலாம், போக்குவரத்து நெரிசல் இருக்கலாம், ஆனால் அதற்கு எப்படி எதிர்வினையாற்றுவது, அமைதியை இழக்காமல் இருப்பது என் கைகளில்தான் இருக்கிறது என்ற தெளிவு உங்களுக்குள் பிறக்க வேண்டும். நான்காவது, இன்றைய பொழுதில் நான் அனைவரிடமும் கருணையோடு நடந்து கொள்வேன். ஐ வில் ஆக்ட் வித் கைண்ட்னஸ் டுடே. வழியில் சந்திக்கும் ஒருவரிடம் புன்னகைப்பது, ஒரு கனிவான சொல் பேசுவது, அல்லது யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பது, நாம் காட்டும் ஒரு சிறிய கருணை மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய மனதுக்கும் அளவிட முடியாத அமைதியை தரும். ஐந்தாவது, எனக்கு மிகவும் பிடித்ததும் கூட, வாழ்க்கையில் எல்லாமே நிலையற்றது, எனவே இந்த நிகழ்கணத்தை நான் முழுமையாக ரசித்து வாழ்கிறேன். எவ்ரிதிங் இஸ் டெம்பரவரி இன் லைஃப், ஸோ ஐ என்ஜாய் திஸ் மொமெண்ட். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை, துன்பமும் சரி இன்பமும் சரி, வெற்றியும் சரி தோல்வியும் சரி. இந்த உண்மை மட்டும் ஒருமுறை புரிந்துவிட்டால் நாம் எதற்காகவும் பதற்றப்பட மாட்டோம். இந்த நொடி மட்டும்தான் நம் கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழத் தொடங்குவோம். சரி, இதை எப்படி அன்றாடம் நடைமுறைப்படுத்துவது என்று யோசிக்கிறீர்களா? ரொம்ப எளிது நேர்களே. தினமும் காலையில் தூங்கி எழுந்ததும் அவசர அவசரமாக மொபைல் திரையை பார்க்காதீங்க. சமூக வலைதளங்களையோ செய்திகளையோ திறக்காதீர்கள். ஒரு 5 நிமிடம் பால்கனியிலோ அல்லது ஒரு அமைதியான மூலையிலோ அமருங்கள். கண்களை மூடி ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடுங்கள். உங்கள் உடலும் மனமும் மெதுவாக அமைதியாவதை உணர்வீர்கள். அதன் பிறகு இந்த 5 வாக்கியங்களை உங்களுக்குள்ளேயே மெதுவாக உச்சரியுங்கள். ஒவ்வொரு வாக்கியத்தையும் சொல்லிவிட்டு ஒரு 5 நொடிகள் அதன் ஆழத்தை மனதார உணருங்கள். நாம் இப்படி ஆழ்ந்து நினைக்கும் போது இந்த நேர்மறை எண்ணங்கள் நம் ஆழ் மனதில் ஆழமாக பதியும். நாள் முழுவதும் ஏதேனும் ஒரு சூழ்நிலை நம்மை அழுத்த முற்படும் போதோ அல்லது பழைய கசப்பு மீண்டும் எட்டி பார்க்கும் போதோ உங்கள் ஆழ் மனதிலிருந்து அந்த 2வது கோட்பாடு தானாகவே எச்சரிக்கும், சுமைகளை சுமக்காதே, இப்போது இறக்கிவை என்று. புத்தரின் போதனைகள் நமக்கு உணர்த்துவது ஒன்றுதான். வாழ்க்கையில் எல்லை மீறிய உச்சகட்ட சந்தோஷத்தையோ அல்லது அதீத துக்கத்தையோ நம்மிடமிருந்து சற்று தள்ளி நின்று ஒரு சாட்சியாக பார்க்க பழகிவிட்டோம் என்றால் எந்த ஒரு விஷயத்திலும் அளவுக்கு அதிகமாக நம்மை இழந்துவிட மாட்டோம். அப்படி ஒரு பக்குவம் வந்துவிட்டால் பெரிய மன அழுத்தத்தில் நாம் விழுவதற்கான வாய்ப்பே முற்றிலும் இல்லாமல் போய்விடும். உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ நாம் எப்படி தவறாமல் செய்ய நினைக்கிறோமோ அதேபோல மனதிற்கான இந்த எளிய சுய பராமரிப்பு பயிற்சியையும் உங்கள் அன்றாட வழக்கமாக மாற்றுங்கள். நீங்கள் பழகுவதோடு மட்டுமில்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுங்கள். உடலும் உள்ளமும் சமநிலையில் ஆரோக்கியமாக இருக்கும்போதுதான் நம்மால் ஒரு அமைதியான ஆரோக்கியமான தலைமுறையையும் சமுதாயத்தையும் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த மனநலப் பகுதியை நிறைவு செய்கிறோம். இப்போது இந்த அமைதியான மனநிலையோடு மிகவும் ஓகே. இப்போ ரிஃபா வந்து நம்ம அங்கிளுக்கு பிடிச்ச நெஞ்சம் நிறைந்த சாங்.
1: ஓகே, தேங்க்யூ பாரதி. இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்கள், நம்மளுடைய தலைப்பு, இது எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்துட்டு பாரதி ஒரு அழகான நிறைவை கொடுத்தாங்க. ஸோ அதோடு சேர்ந்து நம்மளுடைய இன்றைக்கான வெள்ளி மாலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நிறைவுக்கு வருது. அந்த நிறைவை வந்து இன்னும் சிறப்பிக்கிறதுக்காக நம்மளுடைய நெஞ்சம் நிறைந்த பாடல் இன்றைக்கானது கவியரசரின் வரிகளில் மெல்லிசை மன்னனின் இசையில் TM சவுந்தரராஜன், PB ஸ்ரீனிவாஸ், LR ஈஸ்வரி மற்றும் P சுஷீலா ஆகியோரின் இனிய குரல்களில் பவானி திரைப்படத்திலிருந்து இந்த நிலாவை நான் பார்த்தால் பாடல் கேட்டு மகிழுங்க. வார இறுதி விடுமுறை நாட்களை சந்தோஷமாக கொண்டாடுங்க, அன்போடு இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை மனசுக்கு பிடிச்சவங்களோட பகிர்ந்துக்கோங்க. இதே போல் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ரிஃபா, பாரதி மற்றும் அர்ச்சனா. நன்றி.

They were racing. Freedom! He was chasing.

Shankar.